0: வணக்கம்.
1: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
3: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களாக அகதிகளாக வசித்து வரும் இலங்கையர்களை தாயகத்திற்கு பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் அழைத்து வருவதற்கான இலங்கை அரசின் நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. ஜனாதிபதி செயலாளர் டாக்டர் நந்திக சனத் குமாரநாயக்க தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து ஜனாதிபதி அனுரோ குமார திசாநாயக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரம் பேசியதாகவோ பதிவு செய்யப்பட்ட குதிரை பேர வழக்கில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நாளை August 24 உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது. கனடா அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக இல்லாமலேயே அமெரிக்க மாநிலமாக இருப்பதால் கிடைக்கும் பலன்களை விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் 1992 உலக கோப்பை வென்ற பாகிஸ்தான் அணியின் முன்னாள் தலைவருமான இம்ரான்கானுக்கு மனிதாபிமான முறையில் உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என 21 முன்னாள் சர்வதேச கிரிக்கெட் தலைவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். மலையக தமிழ் மக்களின் காணி உரிமைகளை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 14 சிறுமியை கடத்தி சென்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் 27 இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக அமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் MK Stalin தெரிவித்துள்ளார். யூனிஃபோர் தொழிற்சங்கம் ஜெனரல் மோட்டர்ஸ் நிறுவனத்துடன் தொழிலாளர்களுக்கான புதிய ஒப்பந்தம் தொடர்பில் தற்காலிக உடன்பாட்டை எட்டியுள்ளது. அமெரிக்கா முன்னெடுக்கும் பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளில் இணைய வேண்டாம் என ஈரான் அண்டை நாடுகளுக்கு எச்சரித்துள்ளது. 22 திருத்த சட்டம் மக்களின் இறையாண்மைக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துவதால் அதனை சர்வஜன வாக்கெடுப்பிற்கு உட்படுத்த வேண்டுமென இலங்கை தமிழ் அரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் தலைப்பு பணவீக்கம் ஜூலை மாதத்தில் 7.2% அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியா சைனா இடையிலான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவஸ் நாளை சைனா செல்லவுள்ளார். பிரதமர் மாக்கானி எடுத்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தும் முடிவிற்கு ஒன்றாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் முழுமையான ஆதரவு தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
3: மனத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையும் 20°C காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 15°C நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுதிலிருந்து நாளை வரை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23°C வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24°C காணப்படுகின்றது. புதன்கிழமையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
0: அதிகாரம் 11. செயின் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் 9 மணி வரை பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகளெல்லாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4166-44-6222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஏ தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஊர் ஒன்று இருக்குமாம். அந்த ஊரில் பச்சை பசையிலன்னு ஒரு பசுமையான ஒரு ஊராக இருக்குமாம். அந்த ஊரில் ஒரு குருவும் ஒரு வயது குறைந்த ஒரு சீடனும் ஒரு மர நிழல்லேருந்து கதைத்து கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது அந்த சீடனுக்கு குருவிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்குமாம். ஆனால் அந்த குருவிடம் கேட்பாராம், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கு குருவும் ஆமோதிப்பாராம். அப்பொழுது அந்த சீடன் குருவிடம் கேட்பாராம், கடவுள் வந்து நல்லதை படைத்த கடவுள் தான், கெட்டதையும் படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றோம், ஏன் நாங்கள் கெட்டதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்று கேட்டார். இதற்கு அந்த குரு என்ன பதில் கூறியிருப்பார்? உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664-6642-22.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய ஞாயிறு மாலை வணக்கம். கண்ணன் கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களோட கதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கோம், நல்லா இருக்கும். எல்லார்டையும் ஒவ்வொருத்தர் சொன்ன கதையின் முடிவுகளும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நானும் என்ன சொல்றேன்னா, நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்க, அப்படி செல்வன் கேட்டதுக்கு குரு சொல்லியிருப்பார், வாழ்ற மக்கள் எல்லாம் நல்லதே தங்களுக்கு வேற ஒண்ணு கேட்கணும், ஆனா கூடாது செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறோம், அதை பாக்குறதுக்கு எவ்வளவு நல்ல மக்கள் தான் அவையும்
0: பாக்குறேன்.
1: அவ்வளவுதான் நான் இந்த முந்தி அவ்வளவு நான் இந்த கருத்து மற்றது. இன்றைக்கு அந்த ஒரு தம்பதிகள் இன்றைக்கு திருமண நாள் கொண்டாடினா அந்த பேரை மறந்து போகணும்னு அவைக்கு நிறுவி வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள் நிறுவி வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு கனால் இந்த பாட்டு கேட்கல, மதராசு பட்டணத்துல பூக்களே அந்த பாட்டு கேட்போம்,
0: பூக்கள் பூக்கும் தருணம்,
1: பூக்கள் பூக்கும் தருணமும் கனாலம் கேட்டு.
0: ஆமாம், கேட்டு மகளிங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி. மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஜி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில் நான் முத்துக்குமாரனுடைய வரிகளில் ரூப்குமார், ஹரணி, ஆண்ட்ரியாவின் குரலில்

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: புத்திரன் வாய் சோமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: கிரேட், தேங்க் யூ.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
2: நேற்றோடு நேற்றாக.
1: நேற்றோடு நேற்றாக திரைப்படம் ஒரு மலை நான்கு சாரல் திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல் கேட்டு மக்கள் எங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் ஏடி மோகனுடைய இசையமைப்பில், சித்தார்த்தனுடைய வரிகளில், சைந்தவி மற்றும் பாலாஜி ஸ்ரீனிவாசன் குரலில்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த

வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன்.

0: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: இந்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பு, இளையராஜா மற்றும் ஜானகியின் குரல்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன
2: பாடல் தெரியும்?
1: எனக்கு வந்து வெற்றி விழா படத்துல இருந்து மார்கோ மார்கோ அந்த பாட்டு கேட்போம்.
2: அந்த பாடல் SPB-யும் சித்ராவும் பாடிய பாடல். கேட்ட மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி ராஜி.
2: நன்றி.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: நேயர் சுதனின் விருப்பத்திற்கிணங்க ஒழிக்கும் இந்த பாடல் ஹாரிஸ் மற்றும் உமா ரமணன் குரலில்.

வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: நான் உஷா கதைக்கிறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க உஷா?
3: சுகமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரியும்?
3: அன்னியன் படத்திலிருந்து காதல் யானை என்ற பாடல்.
2: காதல் யானை, ஆமாம். நகுளும் மல்வின் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
1: 9 5 4 1 6 4 7 1 0 2 5 5 அதாவது ஒரு அழகான ஊரில் ஒரு மிகவும் பசுமையான ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் வந்து ஒரு குருவும் ஒரு சின்ன வயது ஒரு சீடனும் இருந்தார்களாம். இரண்டு பேரும் ஒரு மரத்தினுடைய நிழலிலிருந்து கதைத்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அந்த சீடனுக்கு குருவிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருந்ததாம். அப்போ அந்த சீடன் குருவிடம் கேட்டாராம், உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கலாம் என்று கேட்கும் பொழுது அந்த குருவும் அதற்கு ஆமோதித்தாராம். அப்பொழுது அந்த சீடன் கேட்டாராம், கடவுள் வந்து நல்லதை படைத்த கடவுள் தான், கெட்டதையும் படைத்திருக்கிறார். நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்கின்றோம், ஏன் நாங்கள் கெட்டதையும் ஏற்றால் என்ன என்று கேட்டானாம். அதற்கு அந்த குரு என்ன பதில் கூறியிருப்பார் என்று கேட்டிருந்தேன். அழகான பதில்கள் கொடுத்தீர்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. குரு என்ன சொன்னார் என்றால், அவர் சொன்னாராம், அது வந்து அவரவர் விருப்பம் என்றாராம். அந்த நேரத்தில் வந்து அந்த சீடனுக்கு வந்து அந்த மதிய உணவில் வந்து சீடனுக்கு ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு பாலும் இன்னொரு கிண்ணத்தில் வந்து பசுமாட்டினுடைய சாணமும் இருந்ததாம். இதை பார்த்து அந்த சீடன் திகைத்து விட்டானாம். குரு வந்து புன்முறுவலுடன் சொன்னாராம் சீடனுக்கு, பாலும் சாணமும் வந்து பசுமாட்டில் இருந்து தானே வருகிறது, நீ பாலை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது சாணத்தையும் ஏற்றுக்கொள்ள கூடாதா என்று கேட்டாராம். இதை கேட்டு அந்த சீடன் திகைத்து விட்டானான். அப்பொழுது இந்த பால் போன்ற நல்லது, அப்போ சீடன் சொன்னாராம், இந்த பால் போன்ற நல்லதை நாம் மகிழ்வாய் வாழ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் சாணத்தை விளக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவதைப் போல தீயவைகளை நாங்கள் புதைத்து அதை தரும் பாடத்தை தான் நாங்கள் வாழ்விற்கு எடுத்து உரமாக்கி அதில் இருந்து உயரும் வெள்ளமை பெற வேண்டும் என்றாராம். இதில் இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகின்றது? நாங்கள் நல்லவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் கெட்டவற்றை வந்து அந்த கெட்டவற்றில் இருந்து நாங்கள் வரும் ஒரு பாடத்தை வந்து அந்த அனுபவத்தை அது கற்றுத்தரும் ஒரு கற்றலை நாங்கள் புரிந்து கொண்டு அதிலிருந்து ஒரு வெள்ளமை பெற்று வாழ்க்கையில் வந்து வெற்றி நடை போட வேண்டும் என்பது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு விடயம். அணிந்த சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 14 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் 27 வயது இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அகதிகளாக வசித்து வரும் இலங்கையர்களை தாயகத்திற்கு பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் அழைத்து வருவதற்கான இலங்கை அரசின் நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. இந்திய மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் 200 மேற்பட்ட தொழில்துறை பிரதிநிதிகள் அடங்கிய வர்த்தக குழு நாளை ஜப்பான் செல்கின்றது. கனடா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் பேச்சுவார்த்தை குழுவை திரும்ப பெற பிரதமர் மார்க்கானி எடுத்த முடிவு சரியானது என முன்னாள் அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான போர் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் உக்ரைனில் தேர்தலை நடத்துவது நாட்டையே பிளவுபடுத்தி அழிவுக்கு வழிவகுக்கும் என உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் செலென்ஸ்கி எச்சரித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் முதன் முறையாக பாலூட்டி கடல் நாய் உயிரினம் ஒன்றில் H5N1 பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அகதிகளாக வசித்து வரும் இலங்கையர்களை தாயகத்திற்கு பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் அழைத்து வருவதற்கான இலங்கை அரசின் நடவடிக்கை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. ஜனாதிபதி செயலாளர் டாக்டர் நந்திக சனத்குமார நாயக்க தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட குதிரை பேர வழக்கில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நாளை ஆகஸ்ட் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது. கனடா அமெரிக்காவில் ஒரு மாநிலமாக இல்லாமலேயே அமெரிக்க மாநிலமாக இருப்பதால் கிடைக்கும் பலன்களை விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் 1992 உலகக்கோப்பையை வென்ற பாகிஸ்தான் அணியின் முன்னாள் தலைவருமான இம்ரான்கானுக்கு மனிதாபமான முறையில் உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டுமென 21 முன்னாள் சர்வதேச கிரிக்கெட் தலைவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். மலேக தமிழ் மக்களின் காணி உரிமையை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டுமென தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 14 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் 27 வயது இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக அமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் MK Stalin தெரிவித்துள்ளார். யூனிஃபோர் தொழிற்சங்கம் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் தொழிலாளர்களுக்கான புதிய ஒப்பந்தம் தொடர்பில் தற்காலிக உடன்பாட்டை எட்டியுள்ளது. அமெரிக்கா முன்னெடுக்கும் பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளில் இணைய வேண்டாமென ஈரான் அண்டை நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. 22வது திருத்த சட்டம் மக்களின் இறையாண்மைக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துவதால் அதனை சர்வஜன வாக்கெடுப்பிற்கு உட்படுத்த வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் தலைப்பு பணவீக்கம் ஜூலை மாதத்தில் 7.2% அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியா சைனா இடையிலான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நாளை சைனா செல்லவுள்ளார். பிரதமர் மார்க்கானி எடுத்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தும் முடிவிற்கு ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் முழுமையான ஆதரவு தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியாடு செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 18°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 18°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14°C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 15°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20°C காணப்படுகின்றது. இன்று இரவிலிருந்து நாளை வரை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23°C, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24°C காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இதயராகம் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166 4446 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதயராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. தலைப்பு ஜாதுமாய் வாழ் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கவிதை. வாழ்க்கை எப்போதும் நமக்கு பிடித்தபடி அமைவதில்லை. சிலரை பிடித்திருந்தாலும் விட்டுவிட வேண்டியிருக்கின்றது. சில இடங்களில் பேச நினைத்தாலும் மௌனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. சில வழிகளை யாரிடமும் சொல்லாமல் நமக்குள்ளேயே சுமக்க வேண்டியிருக்கிறது. எல்லோரும் நல்லவனாக இருக்க முயன்றால் ஒரு நாள் நமக்கே நாம் அந்நியமாகி விடுவோம். அதனால் யாரையும் இழக்க பயந்து உன்னை மட்டும் இழந்து விடாதே. உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் பரவாயில்லை. உன் மனதுக்கு நீ யார் என்பதை மறந்து விடாமல் உனக்காகவும் கொஞ்சம் வாழ பழகு. வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதை எடுத்துச் சென்றாலும் உன் மனதை மட்டும் தொலைத்து விடாதே. உன் மனதை மட்டும் தொலைத்து விடாதே.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இந்திய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி. உங்களோட கவிதை நல்ல சிறப்பா இருந்தது, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டை கடந்த மரியாதமான பெண் கவிதையை தான் திருப்ப சொல்ல சொல்லி ஒரு கவிஞர் தான் சொன்ன பெரிய கவிஞர். அதுல சந்தம் இல்லையாண்டு நான் அப்படி அதை சொல்லாம வேற வடிவ வேறமாய் எழுதி போட்டு சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க.
2: மரியாதையின் ரூபமான பெண், தொலைதூரம் சென்றாலும் அவள் அன்பை தொலைக்காமல், அவளை அவமதிக்காமல், அவளின் நிழலோர மென்சிரிப்பை மீட்டெடுக்க தெரிந்தவனே ஆணில் தனியோர் அழகன். எம்மை படைக்கும் அந்த புனிதமான பொன்மையை சொந்தமாக்கிக் கொள்ள நினைப்பது அன்பல்ல. அவள் புன்னகையோடு தன் சிறகுகளை விரித்து அவளாக பறந்து அவளாக வாழ இடம் கொடுத்து அவளை அழகு பார்க்க நினைப்பவனே அவளின் உயிர் உறைந்த உயிர் தோழன், அன்பின் பேரழகன். அவளின் அழகில் மயங்காமல் அவள் விழிகளில் மௌனமாய் வழியும் கண்ணீரின் வலியை உணர்ந்து வார்த்தைகள் எதுவுமந்தி அதை தன் வழியாக சுமந்து அவளுக்காக தானும் துடிப்பவனே உண்மையான தோழமையின் அழகிய வடிவம். அவளை இறையொலியாக இதயத்தில் ஏந்திடுவான் உண்மையான அன்பின் மனிதன். அவளில் தன் மாதாவை கண்டடைவான், அவள் கலங்குவதை இவன் தாங்கிட மாட்டான். அவளில் தன் மாதாவை கண்டடைவான், அவள் கலங்குவதை இவன் தாங்கிட மாட்டான். அந்த இறையொலியை இதயத்தில் கருணையின் மென்மையாய் ஏந்தி வெளிகளில் ஆனந்த கண்ணீரை தாங்கி செவிகளின் பொறுமையை தக்க வைத்து காயப்பட்டாலும் கனநிறத்தில் அதை மறந்து அன்பை தக்க வைக்கும் மனம் கொண்டவனாயிருப்பான். அவளை அவன் வெறும் பெண்ணாக பார்க்க மாட்டான், தெய்வ தன்மையோடு தன்னுடன் நிற்பவளாக உணர்வான். வார்த்தைகளில் வரம்பு மீறாத இனிமையும் நடத்தையின் நம்பிக்கையின் நயமும் மௌனத்திலும் மரியாதை குன்றாத உயர்ந்த பண்பும் கொண்டவனாய் அனைத்திலும் உனக்கு நான் அடக்கம் என்று சொல்லாமல் செயலால் காட்டுவான். மரியாதை அவன் செயலின் வடிவமாயிருப்பான். தாய்மையின் கருணையுடன் இருப்பவனே பொன்மையை புண்படுத்தும் வார்த்தைகளை தவிக்கும் நாவுடையவன். அவன் மனம் காயப்படாதபடி அன்பை உதிர்ப்பவன். புண்ணியங்கள் நிறைந்தவளை புன்னகையை காணும் போது புண்ணியங்கள் நிறைந்தவளின் புன்னகையை காணும் பேறு அவன் வாழ்வில் கிடைத்த புனித பேறு. கண்களோடு கண்கள் காணும் கனவு இல்லாவிட்டாலும் இதயம் பேசும் மொழியை போற்றி நடப்பவன், அன்பின் மொழியை உணர்ந்தவன். அவளிட மகந்த என்று நீ சாதிக்க பிறந்தவளந்து நித்தம் நியாபடுத்தியவன். அவள் நிலை கூட தொட விரும்ப மாட்டான், அவள் சாதனை தொட வேண்டுமென்ற உயர்ந்தன சிந்தனை உடையவன். தன்னைவிட அவளே சிறந்தவள் உயர்ந்தவள் என்பான். அவளிடம் அன்பிலும் சிரிப்பிலும் தன் உலகத்தை பார்ப்பான். இவன் பண்பில் உச்சத்தை அவள் ஆசையினால் நிச்சயம் தொடுவான். கனவுகள் கரைந்து போகலாம், காற்று கூட திசைமுகறி வீசலாம், இவன் அன்போ திசை மாறாது, உண்மையான அன்பா இல்லைத்திருக்கும். அத்தனை உணர்வுகளையும் கவிக்குள் அடக்கி அன்போடும் தன் அடக்கத்தோடும் அவளின் பெருமையை கவியில் வரித்திடுவான். என் இறைவனிடம் ஒன் வேண்டும் பரமே, அவளின் தூய் அன்பும் ஆசையின் நட்பும் அவளை என்றும் மதிக்கும் பரமே. முகம் அறியாமல் மலர்ந்த உயிர் நட்பு தெய்வீக விதமாய் இதயத்தில் பிறந்து அன்பும் மரியாதையும் கலந்து ஆசீர்வாதமாய் என் சுவாசம் அடக்கும் வரை இதயத்தில் சுடர்படும் என்றும் பிரகாசிக்கும் இன்னொரு பிறவி இருந்தால் பிடியாத நட்பாய் உன்னோடு வாழ வரங்கேற்பது.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி. இந்த பாடல் நீங்க கடைசியா போட்டுவிடும், வைப்ப வேண்டாம்.
1: என்ன பாடல்?
2: நன்றி. எட்டில் அழகு, பதினெட்டில் அழகு, எந்த பொண்ணும் 20 ரேட்டு அழகு. மற்ற இந்த கவிதை வந்து நான் தெய்வத்துக்கு முன்னாடி தான் இந்த அன்பு ஆத்மாத்தமான அன்பு அதை நான் சிலைங்களா அவையா வார்த்தைகளால தான் எல்லாரும் தவறா புரிகிறார்கள். இதை கூடி தெய்வத்துக்கு முன்னாடி தான் சொல்லி கொண்டிருக்கேன் இந்த கவிதை. நன்றி.
1: இந்த பாடல் ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரீவத்தினி குரலில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் மலங்க வைக்கிறது. நல்லா இருக்கிறீங்களே?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். ஒரு சின்ன ஒரு கவிதையோடு சொல்றேனே.
1: கண்டிப்பாக சொல்லுங்க.
2: அலை போல ஆடி வரும் மனது அவளை கண்டால் அடங்கி விடும். அதிசயம் என்னவோ தெரியவில்லை. அவள் கண்களுக்குள் ஒரு காந்தம் வந்து வந்து வாட்டும். இதய சுவர்களை முட்டி முட்டி இதயத்தை இயங்க செய்யும் அவள் நினைவுகள். மலை போல ஆசை இருந்தும் அவள் கலை வடிவம் கண்டுவிட்டால் மயங்கும் உள்ளம். கண்களுக்குள் இருக்கும் கள்ளமில்லா அவள் அன்பு அவளை கண்டவுடன் கிட்ட போய் கிள்ளச் சொல்லும் மனது. எண்ண அலைகள் அவள் எண்ணத்தை போல இரட்டை கட்டி பறக்கும் மனது. ஏனோ ரானோ என்று சொல்லி மயங்கி நிற்கும் சில வேளைகளில் அவ்வளவுதான்.
1: சில வேளைகளில் தான் மயங்கி நிற்கிறதா? அப்ப பல வேளைகளில்
2: என்ன தெரியல,
1: தெரியவில்லை. வாழ்த்துக்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இந்த பாடகம்
1: என்ன பாடிய
2: அலை அலை அலை அலை அலை அலை
1: கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் குயின்சன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா மாதிரியா இருக்கிறோம்.
1: சொல்லுங்கள், அந்த மகிழ்ச்சியுடன் உங்களுடைய கவிதையும் சொல்லுங்கள், கேட்போம்.
2: மாலையில் மல்லிகை மயக்கும் மங்கை அவளது காதுகளில் தூக்கணாங்குருவி போன்ற சிமிட்டிகள் ஜொலிக்கும். மயில் போன்ற கழுத்தில் நீல நிற வைரம் மின்னும். புலி போன்ற மூக்கில் சின்னதா முத்து போன்ற மூக்குத்தி அழகுக்கு அழகு சேர்க்கும். முத்தத்தில் என்னவளின் அழகு பேரழகு. அழகு மட்டுமல்ல, கண்களால் ஆயிரம் கவி பேசுவாள். அன்பில் அவருக்கு அவளுக்கு நிகர் யாருமில்லை. அவளது அன்பு கிடைக்கும் வரை என் உயிர் வாழும்.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
2: பூஜை திரைப்படத்தில் தேவையில்லை.
1: தேவையில்லை, ஆமாம். அந்த பாடல் வருகிறது, கேட்டு மகளிர்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம், நன்றி.
1: ஜீவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில் நாம் முத்துக்குமாரனுடைய வரிகளில் நிவாசின் குரலில்

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: இந்தியராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, வானதி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்கலாம். சொல்லுங்கள்.
2: ஏதோ கேட்கலாம். பூமி சுழல்வது நிற்பது போல் என் உலகம் நிற்கிறது. பூமி சுழல்வது நிற்பது போல் என் உலகம் நிற்கிறது. நீ என்னை விட்டு விலகி செல்லும் அந்த ஒரு நொடியில். நீ என்னை விட்டு விலகி செல்லும் அந்த ஒரு நொடியில். நீ என்னை வெறும் சாதாரண உறவாக நினைத்து விட்டாய். நீ என்னை வெறும் சாதாரண உறவாக நினைத்து விட்டாய். நான் உன்னை என் உயிருக்கும் மேலாக நேசித்து விட்டேன். நான் உன்னை என் உயிருக்கும் மேலாக நேசித்து விட்டேன். அதனால்தான் இத்தனை வலிகள் எனக்கு. அதனால்தான் இத்தனை வலிகள் எனக்கு. சுமக்கிறேன் உன்னை என் இதயத்தில். சுமக்கிறேன் உன்னை என் இதயத்தில். சுமையாக அல்ல, சுமையாக அல்ல, சுகமாக. பூமி காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே. காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே. காரணமின்றி யாரையும் வெறுக்காதே. காரணமின்றி யாரையும் வெறுக்காதே. இரண்டுமே உன்னை காயப்படுத்தும். காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே. காரணமின்றி யாரையும் வெறுக்காதே. இரண்டுமே உன்னை காயப்படுத்தும். நன்றி, வணக்கம் ரஜி.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே, காரணமின்றி யாரையும் வெறுக்காதே. அற்புதமான வரிகள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.
1: ஒரு சின்ன ஒரு சோகம் கலந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் அழகான ஒரு கவிதை, அற்புதமான வரிகள் நிறைந்தது. வாழ்த்துக்கள்.
2: நன்றி ரஜி.
1: என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் கண்டுகொண்டேன் படத்திலிருந்து எங்கே எனது கவிதை என்கிற பாடல்.
1: எங்கே எனது கவிதை? அது தானே இவ்வளவு நேரம் வடித்தீர்கள். ஆமாம், பாடல் வருகிறது. கேட்டு மகிழுங்க. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி,
1: நன்றி. இந்த பாடல் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சித்திராவின் குரல்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: படித்ததில் பிடித்த ஒரு சிறு கவிதை, என்னுள் இல்லாத நான் என்ற தலைப்பின் கீழ். என்னுள் இல்லாத நான், நான் மாறிவிட்டேன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நான் மாறிவிட்டேன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் மாறியது நான் அல்ல, என்னை மாற்றிய சில மனிதர்களும் சில வழிகளும் தான். ஆனால் மாறியது நான் அல்ல, என்னை மாற்றிய சில மனிதர்களும் சில வழிகளும் தான். ஒரு காலத்தில் சின்ன விஷயத்திற்கு கூட சந்தோஷப்பட்ட நான் இன்று எதுவுமே இல்லாதது போல அமைதியாக கடந்து செல்கின்றேன். ஒரு காலத்தில் சின்ன விஷயத்திற்கு கூட சந்தோஷப்பட்ட நான் இன்று எதுவுமே இல்லாதது போல் அமைதியாக கடந்து செல்கின்றேன். யாரையும் குறை சொல்லவில்லை, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் என்னிடம் மட்டும் ஒரு கேள்வி இருக்கின்றது. எங்கே போனது என்னுள் இருந்த அந்த நான்?

0: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிகேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமத்தமிழ் எஸ்டி நீதியராகும் நிகழ்ச்சியில் இணைந்து கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்களும் தரப்படம். ஒழிக்கவிருக்கும் பாடல் மாறா திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானுடைய இசையமைப்பில் சீட் ஸ்ரீராமின் குரலில்.

0: சீமா தமிழ் எஸ்டியின் இதிராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து பாடல்கள். முதலாவது தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து நூற்றாண்டுக்கு ஒரு முறை என்ற பாடல். இரண்டாவது அன்பு திரைப்படத்திலிருந்து தவமின்றி கிடைத்த வரம் என்ற பாடல். மூன்றாவது பொம்பி திரைப்படத்திலிருந்து உயிரே உயிரே என்ற பாடல். நான்காவது கண்ணெதிரி தோன்றினாள் திரைப்படத்திலிருந்து கனவே களையாது என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது செந்தூரப்பூவே திரைப்படத்திலிருந்து செந்தூரப்பூவி என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664462222. ஐந்து பாடல்களையும் மறுபடியும் சொல்லி விடுகின்றேன். முதலாவது தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து நூற்றாண்டுக்கு ஒரு முறை என்ற பாடல். இரண்டாவது அன்பு திரைப்படத்திலிருந்து தவமின்றி கிடைத்த வரம் என்ற பாடல். மூன்றாவது பொம்பி திரைப்படத்திலிருந்து உயிரே உயிரே என்ற பாடல். நான்காவது கண்ணெதிரி தோன்றினாள் திரைப்படத்திலிருந்து கனவே களையாது என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது செந்தூரப்பூவி திரைப்படத்திலிருந்து செந்தூரப்பூவி என்ற பாடல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664462222.
1: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இது ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரஜி. நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கட்டே. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். நன்றி. எல்லா பாட நல்ல பாட கொண்டு வந்துட்டீங்களே.
0: என்ன செய்வது?
2: எனக்கு 2-1-3
0: 2-1-3
2: இல்ல 2-2-2-1-3-3 நாலாவது நல்ல பாட்டு. எல்லாம் நல்ல பாட்டு. சரி, மூட்டுக்கும் வாக் பண்ண
0: எதை போடுவது என்பது தெரியவில்லை.
2: எல்லாம் நல்ல பாட்டு.
0: எல்லாம் நல்ல பாட்டு. நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். நான் பிரசோதனம் கேட்கிறேன்.
0: வணக்கம்.
3: வணக்கம். 2-1-3-4-5 ஐந்துக்கும் போட்டு விடுறேன்.
0: நன்றி.
3: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: நன்றி.
0: ஐந்து திரைப்படங்களும். முதலாவது தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து நூற்றாண்டுக்கு ஒரு முறை என்ற பாடல். இரண்டாவது அன்பு திரைப்படத்திலிருந்து தவமின்றி கிடைத்த வரம் என்ற பாடல். மூன்றாவது பொம்பி திரைப்படத்திலிருந்து உயிரே உயிரே என்ற பாடல். நான்காவது கண்ணெதிரி தோன்றினாள் திரைப்படத்திலிருந்து கனவே களையாது என்ற பாடல். ஐந்தாவது செந்தூரப்பூவி திரைப்படத்திலிருந்து செந்தூரப்பூவி என்ற பாடல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664462222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: ரஜிதா வணக்கம். நான் சிவன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் சிவன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. எனக்கு 3 பாட்டு தானே. 1-3-5
0: 1-3-5 2-4 வேண்டாம். அப்படியா?
5: இல்ல வேண்டாம் இல்ல, அது 4-5 வரலாம்.
0: 4-5 வரலாம். நன்றி.
5: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: ரஜி நான் இங்க பவானியில் கிடைக்கிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
6: வணக்கம் வணக்கம். எனக்கு 2-3-4-5-1
0: 5-1. நன்றி.
6: ரஜி
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ரஜி. நிர்மலா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
7: எனக்கு வந்த 1-2-3-4-5 ஐந்தையும் போட்டு
0: 4-5
7: நன்றி.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது தாயின் மணிக்கொடி, இரண்டாவது அன்பு திரைப்படத்திலிருந்து, மன்னிக்கவும், முதலாவது தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து நூற்றாண்டுக்கு ஒரு முறை என்ற பாடல், இரண்டாவது அன்பு திரைப்படத்திலிருந்து தவமன்றி கிடைத்த வரம் என்ற பாடல், மூன்றாவது பொம்பி திரைப்படத்திலிருந்து உயிரே உயிரே என்ற பாடல், நான்காவது கண்ணெதிரி தோன்றினாள் திரைப்படத்திலிருந்து கனவே களையாது என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது செந்தூரப்பூவி திரைப்படத்திலிருந்து செந்தூரப்பூவி என்ற பாடல். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் குமார சம்பவம் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படம் 2025 வந்த திரைப்படத்திலிருந்து சைந்தவி மற்றும் ஹரிச்சரன் குரலில். அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நீங்களும்
0: அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222.

0: ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சுதன்.
0: வணக்கம் சுதன், சொல்லுங்க.
1: 2, 3, 5 நீங்க லொட்டோ வட்டி பழகி இருக்கிறீங்களா? நானும் பெருசா வெட்டுறே இல்ல.
0: ஆமா, வெட்டி பழகி இருக்கிறேன். ஆனால் வெட்டினாலும் விழுது இல்லையே, என்ன செய்வது?
1: இல்ல, இப்ப நான் என்னடா, எனக்கு ஒரு பாட்டும் தெரியாது. நீங்க ஒரு வேற பேக்கல, நான் வீட்டுக்குள்ள இருந்தேன், வீட்டுக்குள்ள இல்ல கடைக்குள்ள இருந்துட்டேன். இப்ப எல்லாரும் சொல்லி நான் பண்றதுக்காக 2, 3, 5 வட்டி விட்டு கிடக்குது. பாப்போம் என்ன வர போதன்னு. பாட்டு தெரியாம லொட்டோ வட்டி இருக்கிறேன், பாப்போம்.
0: நன்றி. ஆமா, முதலாவது வந்து தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து, 100 ஆண்டுக்கு ஒரு முறை என்ற பாடல். இரண்டாவது அன்பு திரைப்படத்திலிருந்து, தவமின்றி கிடைத்த வரம் என்ற பாடல். மூன்றாவது பொம்பி திரைப்படத்திலிருந்து, உயிரே உயிரே என்ற பாடல். நான்காவது கண்ணெதிரே தோன்றினாள் திரைப்படத்திலிருந்து, கனவே களையாது என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது செந்தூர பூவி திரைப்படத்திலிருந்து, செந்தூர பூவி என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-6-4-4-6-2-2-2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: நான் போடுற பாட்டு வந்து எங்க தம்பி சுத்தாட்டம் சிவலிங்கம் தம்பி கேட்ட பாட்டுல எனக்கு அந்த 3 பாட்டையும் நானும் சேமாக கேட்கிறேன்.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-6-6-4-4-6-2-2-2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்,
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: எல்லாமே நல்ல பாடல். எனக்கு பிடித்த பாட்டு 3, 4, 2
0: நன்றி
3: நன்றி நன்றி, வணக்கம்.
0: ஆமாம், அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-6-6-4-4-6-2-2. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து, ரூப்குமார் மற்றும் தீப்புவின் குரலில்.

வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.

0: கெலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட் ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999, 416-903-9999.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: இதயராக்கம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் வாக்கள் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படமான செந்தூர பூவி திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சசிரேகா குரலில்

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: இந்தியராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான பாம்பே திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரலில்

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200
0: இதயராக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அன்பு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

கிளம்புட, இனி கலங்காத. வாயிட, இனி பதுங்காத. தேடுட, நீ தயங்காத. விளையாடுட, நீ அட்

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
2: நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. சிஎம்ஆர் தமிழேஸ்வரியான இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை எச்டிஎல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை எச்டிஎல் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காலத் தவறாதீர்கள். உங்கள் டிவியை மலரும் மொட்டுக்கள்.
1: Hi darling, காசனுக்கு தான் வந்தா
2: என்னடா?

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, இறைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் பிளாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் வரலாற்றையும் கனவுகளையும் அனைத்து பயணம் TVI HD அறிமுகப்படுத்தி பாடகர்கள் எழுத்தாளர்கள் இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலக தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் உறவுகளின்

தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சூண்டில் வேக்யூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை 6479247638 416-897-0919. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக் கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகமான ஹோல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992399.

செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வாங்க

மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்த்தனன். சிஎம்ஆர் டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருவிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மால், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41, கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றி
0: உலகம் ஒலிக்கும் தமிழ் HD.
5: அரங்கு இன்றி வட்டாடியற்றி நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ளல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல்

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் கோடன் லோரன்ஸில் அமைந்துள்ள அட்ஜிகன் ரோஸ்தான் சரியான தேர்வு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக கோடன் லோரன்ஸ் அட்ஜிகன் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள்.

0: AKS Realty Team Professional Agent CK Sinduran மற்றும் Guna Gunaraja Residential Commercial Properties வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸ் உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK Sinduran 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165
1: அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரமாண்டமான ஷோரூம் அண்ணா அங்க போனா சொத்தத்துக்குள்ள போன மாதிரி இருக்கு.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட்

0: ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ எச்டி. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருவிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200. பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 9545-8-9701-416-471-0255. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போல.

0: ஆபீஸ் விடுபட்டு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை கேட்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டிகிட்ட அவட்ட கேட்ட அவவும் இல்லை கேட்டான். கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நிலை கொடுத்தவர். நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொல்லுங்க.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெறுவதை குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அழகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரம் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 4

மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறது.

உணர்வுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ எச்டி. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும்

0: பாதிகள் உங்கள் டிவி அகில மலரும் முத்துக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜ்

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Baaklam closing da, tadikkira nadikka.
6: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selthi kundurukkundi irkkala. Ungal mortgage gulai, vangittu maattavum. Call Pradhi Silvam.

0: செல்லமில்லடா செல்வம்.
1: சரி சரி.
2: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24ஆம் தேதி முதல் September 6ஆம் தேதி வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600 00

0: துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் எண்ணங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழனின் பயணம், 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால்.
1: மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்ட் செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
0: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து

0: District Realty Vittagan 416-475-4661 416-475-4661
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கலெக்ஸ். நமது தென்னிந்திய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேயர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது

0: HD1.
1: Da Galera!

0: 모동 HD, 더블 HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03,
0: 2,000 முதல் 5,000 மைல் வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அணையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணி
0: நில்லடா. உலகளந்த தெய்வம் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி, வட்டாடி அன்றி, நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல். அரங்கு இன்றி, வட்டாடி அன்றி, நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல்.

சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுக்கொள்பவர்களின் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: உங்கள் டிவியை HDL நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த வளரும் முத்துக்கள் உங்கள் டிவியை HDL செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் வளரும் முத்துக்கள்
1: மார்க்க மக்களை தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புத்தி கிளியை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்
1: பவுன் அடகு சேவை கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 9056677200 முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்பு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுவா 289-200-4677 உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒடுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா கால் 6478494444 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்

வருவேன், எச்சல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்சல்ல ஓடி வருவேன். அன்பாக தொழில் இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கை.

0: முதல் முதல் HD இது இது தமிழ் HD 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் தொடர்புகளையும் HD வரலாற்றையும் இது கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. புதிய
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1800 டாலர் வரை கொடுக்கலாம்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
6: ஈரடியால்
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கிழன்றி வட்டாடியற்றி நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். அரங்கிழன்றி வட்டாடியற்றி நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன்

ஒளிபரும் உச்சம் சிரிப்பா HD இவ தனக்குள்ள மெல்ல சிரிப்பா கரும்பா இனிப்பா இவ அடிக்கடி நகை கழிப்பா வெக்கப்பட

நினைவில் வைத்திருங்கள்.

சிஎம்ஆர் டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகளிர்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில்ட் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகி பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இடோபிகோ,
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Machum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு என்று வட்டாடியற்றே, நிரம்பிய நூலென்று போட்டிக்குலை. அரங்கு என்று வட்டாடியற்றே, நிரம்பிய நூலென்று போட்டிக்குலை. நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று

0: மட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300 தள்ளி தள்ளி காசு வேணும் பிரண்டிட்ட கேட்டேன் இது கண்டு சொல்லிட்டா தெரிஞ்ச ஆண்டி கேட்டு அவட்ட கேட்டு அவவும் இல்லை கேட்டா கடைசியா காசு வந்து கூட அம்மா தான் நகை கொடுத்தவன் நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னா
1: அம்மா நகை அடகு மாடம் நகைக்கு கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம் உங்கள் பழைய நகைகளை விற்கலாம் நகைகளை வாங்கலாம் 416-757-0034 அல்லது 416-994-3861 அம்மா நகையடகு மாடம்

25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்தே சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளை சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருவையும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள்

ரமேஷ் 416-990-2462 ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.

துன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் முடிந்தவன் யாரும் இல்லை.

0: ஹாய் டார்லிங், காசு எனக்கு பின்னால் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல. காசு
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளை மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்ட

0: ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 9054176069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேர்த்தியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000.

0: Working for you. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழனின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுக ஆஷ் போயிட்டு.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East Unit G03 416-284 7000 416-284-7000.
3: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24th தேதி முதல் செப்டம்பர் 6th தேதி வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
4: வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், ப்ரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. வேலைக்கு ஆட்கள் தேவை
5: 647-924-7638 சிறந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70% வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ்.
6: நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து

ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்த்தனன். சிஎம்ஆர் டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.

0: தகவலையும் அதே இடத்தில் செய்ய அழைக்கிங்கள் தர்மா 6477136049
1: நிலவரத்தை
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்போது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439,
3: 416-720-7439.
4: புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருவிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம்.
5: அதிகாரம் 41.

0: வளரும் ரியல் எஸ்டேட்டில்
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு ஆண்டு 24 ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில்
3: தருகிறது.
4: உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம்
5: 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358 9358

0: வல்வெட்டித்துறை நலன்புரிச் சங்கம் நடத்தும்
1: மேற்பட்டிருந்து
2: அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
3: ஒவ்வொரு
2: செவ்வாயிரவும் 8 மணி நேரடியாக பார்த்தும் கேட்டும்
0: மகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் எதிர்காலத்தில் வாய்ப்பு
4: வேலையும்
5: நிரம்பிய நூலின்
6: காலங்கனன்
5: அரங்கு பட்டா

0: சிரிப்பின் உச்சம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை வேலைக்கு ஆட்கள் தேவை 6479247638 416-897-0919.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundeerkala. Ungal mortgage vilai vangikki maatavum. Call Pradeep Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள், நம்ப முடியாத விலைகளில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லண்ட் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600. 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
9: வொர்க்கிங் ஃபார் யூ.
8: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகிறார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்போரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
11: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்பு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் விலைகளை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: அரசாங்கீகாரம் பெற்ற அடகு சேவை
2: வர்த்தக துறையில்
1: சங்கரன்கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்றாயிரம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 416-489-2000 GTA Credit கனடாவின் முதல் முதல் முதல் HD இது மனசுல குக்கி போடுது. 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் தொடர்புகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளை சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி

மேற்பட்ட அனுபவம் உள்ள

பெற்ற அதே நட்பு.

0: நிப்பாட்டுங்க ஒரு நிமிஷம் ஒன்றும். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: மேரேஜ் பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா.
1: ஜூலிக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: மேலும் நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மை அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.

0: சீமா டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்.

பாடலை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இறுதியிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 22வது பிறந்த நாளை நோக்கி புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இன்க்

947-9358 647-887-9358 Caledon Eastil, Vaughan Matum, Brampton Illakarakil, Go and Mayfield in Time Location, Highway 413 Enaipodu, Idhikalathil, Madipu Irapohumidam, Wildfield Village, Master Plan Community, Freehold Townhomes, Semis and Detached Homes, Mid 700,000 Illirathu, Phase 1 in Sirandavaipu, Ungal Idathai Pera, Limited Lots Matane, Alayingal, Kamal Amrithalingam, 416-903-9999, 0399999 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் ஓடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ்தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக ஓடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வொர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 416-990-2462 இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் 416-419-2302

நிரம்பிய நூலறிவை இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுவது

0: உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவர் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட்
1: 3852 East Unit G03 416 284 7000 416 284 7000.
2: வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார்
3: அனுபவமும் 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம். டிவிஐ புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 22வது பிறந்த நாளை நோக்கி
4: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: அரங்கு என்று பட்டாளியற்றி நிரப்பிய

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக் கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், you are in good hands with ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. கனடாவின் 21 ஆண்டுகள் உலகம் தமிழர்களின் பயணம். TVI HD புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருவிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம். And furniture back to school sale August 24th date till September 6th date varai anaitha thalavadangalum maabiram malivu velagalil palveru vagiyana mettigal namba mudiyada velagalil ivargalai uppathiyalargal endral neengal virumbum vagiyil petrukolla tharam nambikkai neram thavarada delivery relax well mattress and furniture 1600 midland avenue unit 2 scarborough 416-759-2600 416-759-2600
1: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்புறம் வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு மீக்கியா ரிட்டையர்மெண்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்பு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பு 24 மணி நேரமும் மீக்கியா ரிட்டையர்மெண்ட் ஹோம் இன்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க
4: அதிகாரம் 41 கல்லாமை அரசு வட்டாடி.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம்.
1: கனடாவுக்கு புதியவரா? எந்த
0: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி
2: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் பணம் சென்று சேர்ப்பதை இலக்கம் 905-456-8433.
3: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கின்றி வட்டாடிய நிரம்பிய நூலின்றி அரங்கின்றி வட்டாடி

0: ரியல் எஸ்டேட்டில்
1: என்ன கார் லோனும் கிடைக்கிறதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்கிறதுல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல
2: ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சது.
3: 25 வருட சேவை ஆண்டி திருச்சல் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் யூ டு கனடா வொர்க் பெர்மிட் இதுவாயிலும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300
4: பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இது அக்கவுண்டிங் மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ரெஜிஸ்ட்ரேஷன் HST சஸ்பென்ஷன் முதல் ஃபுட் ஹேண்டலர் சர்டிபிகேட் ஸ்மார்ட் சர்வ் PTC லைசென்ஸ் சிட்டி அண்ட் ஆல்கஹால் அப்ரூவல் இவற்றோடு சிட்டிசன்ஷிப் PR ஒர்க் பெர்மிட்டுடன்
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடல்கள் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சியும் நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய
5: நட்சத்திரங்களின்
6: மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு
5: மற்றும்
6: பிறந்தநாளை நோக்கி உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் ரோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் க்ளீன் அண்ட் ரோஸ்தான் சரியான தேர்வு. 40 ஆண்டு இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த செலவு, தனித்துவ சேவையாக ரோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் க்ளீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462,
7: 416-2462. புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரசு நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்.
8: நம்பிக்கையுடன் பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை August 21 வரலட்சுமி விரத பூஜை, 24 September 4 புலவர் கிழமை குரானை கேட்போம், 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா, கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905 4586 4 7 1 0 2 5 5
9: நிரம்பிய நூலின் டீ, கொட்டி குளம் அரங்கு என் டீ, பட்டாணி டீ.

0: இது சமூகத்திற்காக வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை.
1: 462-0
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TBI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TBI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழனின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிகேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
3: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24th to September 6th. அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்கரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியெல்லாம் குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாண்டு முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000
6: உங்களுக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதாம். மேப்பிள் க்ரோசரி
5: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
6: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

நாற்பத்தி ஒன்று கல்லாமை அரங்கு வட்டாடிய நிரம்பிய நூலற்றி கோட்டிக்குளம் அரங்கு வட்டாடிய நிரம்பிய நூலற்றி கோட்டிக்குளம்

0: அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியை
1: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை

கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரமும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவி ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக

புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இறுதியிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வடமொழி கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் நஷ்டத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டவீட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200. 9-6-7-6-7-2-0-0.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
3: தமிழன் என்று சொல்லடா, தன்னிடமிருந்து நில்லடா,
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41, கல்லாமை. அரங்கு என்று வட்டாடியே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல், அரங்கு என்றே வட்டாடியற்று நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் காயம் உருட்டுவது.

அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இன்க் உங்கள் முதியோர் விலைகளை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com

0: Tommy Esti. 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ எச்டி. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி வளரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 90

0: நேரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கின்றி வட்டாடியற்றி நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல். அரங்கின்றி வட்டாடியற்றி நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிஸ்ஸிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222. 416-700-2222. J.ca.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: ஜி இப்படிங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இப்பொழுது முதல் நேர்கள் 9 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். வழமை போல் திங்கள் தோறும் நாங்கள் கொண்டு வருகின்ற பரிசுமை கதம்பு நிகழ்ச்சி உங்களை இன்றும் மகிழ்விக்க இருக்கின்றது. இன்று 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்கள் வழமை போல் எங்களது விருப்ப பாடல்கள், உங்களது விருப்ப பாடல்களை எங்களது நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை இசை இன்னிசை தேர்வு நிகழ்ச்சி இடம்பெறும். இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. 4 மணி பொழுதும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றது. உங்களுக்கா எங்களுக்கா தெரியவில்லை, எனக்கு இனிய பொழுதாக மாற இருக்கின்றது, நேர்களுக்கு அப்படியோ தெரியவில்லை. என்ற வகையில் அந்த 4 மணி பொழுதையும் இனிய பொழுதாக நாங்கள் மாற்ற இருக்கின்றோம். இணைந்திருங்கள். 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து கொண்டு நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்கள் மற்றும் உங்களது நிகழ்ச்சிகளில் வினாவுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களது பதில்கள் என்று பலவற்றையும் நீங்கள் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கலாம்.
1: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.

0: Your attention, please. Flight 1013 HJ2 Tamil Express is ready for takeoff. So fasten your seatbelt.
1: Tamil Express. இனிமை புதுமை இனிமையான கானங்கள் கலந்த ஒரு அட்டகாசமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து மகிழுங்கள்.

நேர்களும் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்றைய நாளில் நாங்கள் டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமை 25 °C தற்போது வெப்பநிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. 22 °C இரவு பொழுதில் இது 15 °C வரை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. இரவு மலை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் 30% தென்படுகின்றன. காற்று மணிக்கு 36 km வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கும். அதேவேளை நாளை 25 ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 25 °C, இரவு பொழுது வெப்பநிலை 15 °C. இது தற்போதைய டொரண்டோ பெரும்பாக வானிலை நிலைமைகள்.

நேர்களை, மின்சார வாகனங்களின் நவீன வடிவமைப்பின் முக்கிய அடையாளமாக மாறியுள்ள மறைவு கதவு கைப்பிடிகள் தற்போது சீனாவின் மிகப்பெரிய வாகன மீளப்பெற நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட சுமார் மொத்த 40 லட்சத்துக்கு அதிகமான வாகனங்கள் இந்த நடவடிக்கையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவதுடன் டெஸ்லா, ஜிபெங் மற்றும் ஜியோமி மற்றும் ஜீலிய உள்ளிட்ட நிறுவனங்களில் சில மின்சார வாகனங்கள் இதில் அடங்குகின்றன. என்று சொல்லப்படுகின்ற 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்களில் இப்பொழுது பல இடங்களிலும் அந்த வாகனங்கள் மீளப்பெறப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த வாகனங்கள் விபத்து அல்லது அவசர நிலை ஏற்படும் போது வாகனத்தின் உட்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள கதவு கைப்பிடிகளை கண்டுபிடித்து திறப்பது கடினமாக இருக்கலாம் என்ற பாதுகாப்பு கவலைகள் காரணமாக இவ்வாறு மீளப்பெறப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது. யாரும் மின்சார வாகனங்கள் பாவிக்கின்ற நேர்கள் இருந்தால் இந்த செய்தி அவர்களுக்கு நிச்சயமாக உதவும். உங்களது நண்பர்கள் மற்றும் உற்ற உறவினர்களுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம். நிச்சயம் கம்பெனிகள் அவர்களுக்கு அறிவிக்கும் என்றாலும். அதேபோல் கொங்கோவில் எபோலா வைரஸ் நோய் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில், மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள கொங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் நோய் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொங்கோவில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2642 இப்போது அதிகரித்திருக்கின்றது. இது காரணமாக பல நாடுகள் இப்போது கொங்கோவிலிருந்து தமது நாட்டுக்கு வருகின்ற பயணிகள் மீது கடும் சோதனை நடவடிக்கை ஈடுபடுவது நேர்கள் அறிந்தது. அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளும் இவ்வாறான சோதனைகளை மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் தொடர்கின்றன. அதேவேளை அமெரிக்காவில் லூசியானா மாநிலத்தில் ஏரியில் நீந்திய போது அரிய வகை உயிர்கொல்லி அமீபா தொற்றுக்குள்ளானதாக கருதப்படும் 8 வயது சிறுமி உயிரிழந்த செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. வடக்கு லூசியானாவில் இந்த சிறுமி தனது 8வது பிறந்தநாளை கொண்டாடிய மறுநாளான சனிக்கிழமை மருத்துவமனையில் உயிரிழந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஏரிகள் மற்றும் கடல்கள் போன்றவற்றில் நீராடுகின்ற போது பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திய பின் நீராட வேண்டும் என்பது பொதுவாக சொல்லப்படுகின்ற செய்திகள் என்ற வகையில் இப்போது இந்த செய்தியும் நிச்சயமாக உல்லாச பிரயாணிகள், சுற்றுலாவிகள் போன்றவர்களுக்கு மிக ஒரு எச்சரிக்கையான செய்தியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு பொதுவாக இந்த குப்பை மேடுகள் எரிவது, குப்பை மேடுகள் சரிவது போன்ற காரணங்களால் பல உயிரிழப்புகள் ஏற்படுவதுண்டு. யாழ்ப்பாணத்திலும் இலங்கையிலும் இவ்வாறான குப்பை மேடுகள், குப்பை கிடங்குகள் தொடர்பான பல்வேறு விதமான சர்ச்சைகள் அண்மை காலங்களில் எழுந்தன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. தலைநகர் கொனாக்ரியில் அமைந்துள்ள மிகப்பெரிய குப்பை கிடங்கின் ஒரு பகுதி கனமழை காரணமாக சரிந்தது. அதனால் 30 பேர் அந்த குப்பை மேட்டினுள் புதையுண்டு உயிரிழந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவைகள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம்.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லமா இருக்கிறோம். நீங்க?
0: நல்லா உசார் இல்ல குயின்சன் என்று சொல்லி கதான் கேட்டேன்.
1: ஓ, நான் ஹெட்போன் போட்டு இருந்தேன்.
0: சரி சார், என்ன பாடல் குயின்சன்?
1: டைம் பாடத்தில் தவிக்கிறேன் தவிக்கிறேன் உனது கனவாலை.
0: எதுவும் விசேட காரணங்கள் இருக்கா பாட்டுக்கு? இல்லை.
1: 2024 24 டைம் தானே, எல்லாமே நேரம் தானே.
0: அதுக்கா
1: கால நேரம் கூடி வேலை வேணும்.
0: எங்க வந்து நிக்கிறீங்களே? இல்ல, நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.

0: அதில் டைம் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன் மற்றும் பவதாரணி ஆகியோரது குரல்களில் பழனி பாரதி வரிகளை எழுத சங்கராபரணம் என்ற ராகத்தில் அந்த மிட்டு இசைஞானியால் தொடுக்கப்பட்டு குயின்ஸ்டன் விருப்பத்தில் பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 5:20.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைகின்றார். வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல நன்றி. நீங்க நலமா?
3: நான் நலமா மகிழ்ச்சியாச்சாமா இருக்கிறேன். நன்றி.
2: என்ன
3: அமீபாண்டு சொல்றது வந்து ஒரு ஹெலத்தாலான விலங்கு, சிங்கிள் செல் அனிமல்,
2: தனிக்கலம்.
3: இது கண்ணுக்கே தெரியாது. எப்படி இது தாக்கி புள்ள போதண்டால் எவ்வளவு ஆபத்தானது. நீர்நிலையில இது பெருகுனா
2: அதான் அந்த நீர்நிலையை பராமரிச்சவர்கள் இந்த தவறுதான்.
3: ஆமா ஆமா, நிச்சயம். அது கண்ணுக்கே தெரியாது, ஒரு அணு அளவு தான் இருக்கு.
2: உண்மைதான்.
3: எனக்கு இந்த பாட்டுக்கு புரிஞ்சா, ராசி படத்துல தெண்டல் தெண்டல் தெண்டல் வந்து பூவுக்குள் சிலிருக்கின்றது.
2: அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்களில் ஒலிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் நிலைமைக்கு
3: நன்றி. வணக்கம்.

0: மிக அருமையான ஒரு தாளக்கட்டு. சிற்பியின் இசை என்றாலே அந்த இசைக்கு ஒரு நல்ல மெலடி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். நல்ல ஒரு இசையமைப்பாளர். ஆனால் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் வந்த திரைப்படங்களில் பல நல்ல சொல்லத்தகு பாடல்களை தந்தனர். ராசி திரைப்படத்தில் ஒரு மத்தியமாவதி ராகத்தில் சிற்பி வரைந்த ஓவியம் அந்த ஓவியம். உன்னிகிருஷ்ணன், சித்ரா ஆகியோரது குரல்களில் பாடல் இந்த வேளையில் குவதாஸ் விருப்பத்தில் ஒளி தோய்ந்த நேரம் சரியாக 5:29. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றேன்.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நீர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் பாஸ்டர், நான் மதன் அழைக்கின்றேன்.
0: நலம் மதன், நீங்கள் எப்படி?
1: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். மருமையான பொருளாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த பாடலை கேப்போம் பாசன்டாக்கி. உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளில், அந்த பாடலை கேப்போம்.
0: அது ஒரு நல்ல தாளக்கட்டு பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தவைக்கு.
1: நன்றி.

0: அது தேனிசை தென்றல் தேவா தந்த ஒரு மெல்லிசை என்று சொல்லலாம். அவரது இசையில் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், சுஜாதா மோகன் ஆகியோரது குரல்களில் வரிகளையெல்லாம் கலைக்குமார் தந்திருப்பார். இந்த வேளையில் மதன் விருப்பத்தில் பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 5:37. நீங்கள் சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் பேக் டு ஸ்கூல் சேல் ஆகஸ்ட் 24 முதல் செப்டம்பர் 6 வரை. அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600
2: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 6479247638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
3: 416-897-0919 இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் நிகழ்ந்தார். வணக்கம்.
4: வணக்கம் இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம் இதே, நன்றி. நீங்க எப்படி நலமா?
4: நான் நலமா இருக்கேன். நீங்க டாக்ஸியோட நிக்கிறீங்க.
0: நன்றி. இலவச டாக்ஸி.
4: அடுத்தவங்களை பார்ப்போம். நைன்டிக்கு அவள் படத்துல இருந்து
0: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
4: நன்றி. வணக்கம்.

0: அது அவள் திரைப்படம். ஏவிஎம் ராஜன், வெண்ணிராடை, நிர்மலா ஆகியோர் நடிப்பில் வெளிவந்தது. சங்கர் கணேசின் இசையில் அந்த பாடல் பி சுசீலா குரல்களில். அவள் என்றாலே மோகனம், கொஞ்சம் மோகன சாயலில் அந்த பாடல். இப்பொழுது இது என் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம், 5:44. நிகழ்ச்சியில் நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்ளுகின்ற தருணம் இது.
1: Cross border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: நீயா வந்து போனத?
1: ஓ,
0: என்ன காரணம் அந்த பாட்டு?
1: நீங்கள்
0: இருந்த நாடு இப்படி ஒரு பொழுதுபோக்கிலாட்டி சரிச்சிடும்.
1: உண்மையான விஷயம் சரியான ஒரு பீக் யங் இளந்தானே குடும்பத்தோட இல்ல
0: தியாகங்கள் வீண்பாது. அடிக்கடி சொல்லுவார் எங்க தந்தையே சொல்லுவார், லைஃப்ல ஏதாவது தியாகம் செய்யணும்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் பாஸ்கன், ரவிசங்கர் பேசுறேன்.
0: ஓ ரவிசங்கர் மாலை, வணக்கம். எப்படி
2: இருக்கிறீர்கள்? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா?
0: ஓ நலம் நலம், நன்றி.
2: குட். அவர் சொன்னது ரொம்ப உண்மையான ஒரு கருத்து. நோ பெயின் நோ கெயின்.
0: நோ பெயின் நோ வலியின்றி வழிகள் இல்லை.
2: நோ பெயின் நோ கெயின். அதனால ஏதோ ஒன்று இருந்தால் தான் இன்னும் அடைய முடியும்.
0: கரெக்ட்.
2: இல்லை, அந்த வாழ்க்கையை அப்படி தானே, ஒன்றும் தியாகம் செஞ்சு தானே முன்னேற முடியும் இல்லையா? ஆமாம், ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை தியாகம் பண்ணி தான் முன்னேறிருக்காங்க எல்லாருமே.
0: ஒரு ஆள் ஆவது ஃபேமிலிக்காக தன்னை தியாகம் செய்யணும்.
2: ஃபேமிலிக்காக பண்றது
0: என்ன என்ன உங்களை மாதிரி
2: நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அந்த மாதிரி செஞ்சிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு இப்படி இருக்கோம் இல்லையா?
0: உண்மைதான்.
2: நம்ம பெற்றோர்கள் நமக்காக நிறைய தியாகம் செஞ்சிருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு தலைமுறையிலும் அப்படியே மாற்றம் வந்துட்டு தான் இருக்கு.
0: இந்த பெற்றோர்ல உங்களுக்கு எப்படியோ இந்த தாயின் தியாகம் நீ நினைச்சு பாக்கல, அது இப்பவும் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு தியாகம் செய்தாவா அம்மாண்டு என்ன
2: கஷ்டப்பட்ட
0: குடும்பத்துல அம்மா செய்யற தியாகத்துக்கு நிகர் எது? கடவுள் கூட அப்படி தியாகம் செய்ய மாட்டேன்.
2: ஆமாங்க. இல்ல, ஆண்கள் எல்லாம் என்னன்னா குழந்தை எல்லாம் வெட்டு போய் ஓடி போயிடுறாங்க. அம்மாவுக்கு பணம் பண்ண மாட்டாங்களே இல்லையா? என்ன கஷ்டமோ கஷ்டமோ குழந்தை கூட இது காப்பாத்துவாங்க இல்லையா? பெண்மையோட தனித்துவம் அது.
0: அது என்ன, அந்த தியாகத்துக்காகவே படைக்கப்பட்டது தாய் என்ன?
2: ஆமா, தாய் இல்ல எல்லா விலங்குகளையும் அப்படி இருக்கு, மனிதர்கள் அப்படி இருக்கு, எல்லாமே பெண்ணினம் வந்து அப்படித்தான். குழந்தைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி அது ஒரு உணர்வு அவங்களுக்கு இப்பயும் வந்துடும். அதையும் பயங்கர சக்தி இல்லை அவங்களுக்கு, மன உறுதி, ஆண்களுக்கு இல்லாத உறுதி.
0: நெஞ்சுறுதியும் ஒரு
2: தன்னம்பிக்கையும். எவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்காங்க, எவ்வளவு வலி வந்தாலும் தாங்கிக்குவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு, சக்தி இருக்கு.
0: என்ன பாடல் அவர் எஸ்பி சரண் பாடம் கேட்டு ஓடிடுறது, கதைக்கிறது அழகு இல்லையாண்டு எழுத்து பிடிச்சு கதைத்தது.
2: எனக்கு வந்து காதலிக்க நேரம் என்ற படத்துல அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன், அண்ணால் இது இல்லாத
0: பொன்னான எண்ணங்களே
2: பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே.
0: ரவிச்சந்திரன் என்ன?
2: ஆமா, ரவிச்சந்திரன் ஸ்ரீதர் படம். எம் ஆர் விஸ்வநாதன் ராமூர்த்தி ஸ்ரீ கண்ணதாசனோட வரிகள்
0: பாடல்.
2: ஐந்து பெரிய பாடல், எட்டு பாடல் இருக்கு அந்த படத்துல. எல்லா பாடலும் நல்ல பாடல் தான்.
0: காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை.
2: அப்புறம் உங்க அம்மா உதவிக்கு வர

0: நிறைய பாடல் இருக்கு.
1: நன்றி நன்றி ரவிசங்கர். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் சுதன்.
1: சுதன் சொல்லுங்கள்.
2: நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள். நான் நலம். நான் இனி ஒரு அரைமணத்தியாலம் வேலைக்கு அலாம் வச்சு நித்தியால எழுந்தி உங்கள்ட்ட அந்த நேரடியா பாட்டு கேட்டு அந்த அந்த இதுக்குள்ள வர வேணும். அது அந்த காலம் அப்படி போயிட்டு இப்ப இந்த நேரம் வேலை நேரம் அதுகள் எல்லாத்தோடையும் அந்த காலத்தை நான் மிஸ் பண்றேன். இப்ப அது அந்த காலம் படத்துல இருந்து அழகான சந்தங்கள் என்ற ஜெயசாஸின் பாட்டை கேட்க விரும்புறேன்.
1: நன்றி நன்றி சுதன். பாடல் ஒலிக்கும் கேட்டு
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: மாலை வணக்கம். வாக்கம், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ நலம் சத்யா, நன்றி. நீங்கள் நலமா?
3: ஓ நான் நலமாக இருக்கிறேன், நன்றி. எனக்கு இன்றைக்கு மீண்டும் பல்லவி படத்துல இருந்து கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிப்பதா இல்லை இல்லை சொர்க்கத்தை நிச்சயிப்பதா என்ற ஒரு பாடல்.
1: இந்த கல்யாணனாலே சத்தியாது
3: இல்லை இல்லை
1: இப்படியெல்லாம் சந்தேகம் வருது. அதாங்க
3: இல்ல, அதுக்கு நாள் கிடக்கு. கேட்டு பாபம் வந்து பார்த்தேன்.
1: கேட்டு ரெடியா இருக்க புரிய கல்யாண
3: எல்லா நாளையும் கல்யாணம் நாளா
1: கொண்டாடுறது எல்லாம் நல்ல நாளே. நானும் உன்னை மணந்ததாலே என்று சொல்ல வேண்டிய நன்றி சத்யா. நிகழ்ச்சியில் இருந்து
3: நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. அடுத்த நேர இணைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம்.
4: மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் மிஸ்டர் சுவாமி சார். நான் டொன்மில் ஸ்ரீ
1: பேசுறேன். நன்றி. நீங்கள் எப்படி?
4: சோமா சோமா நாளைக்கு பேசி எனக்கு வந்து பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து நூலும் இல்லை வானும் இல்லை.
1: அது பயணங்கள் முடிவதில்லை இல்லை அந்த பாடு.
4: அப்ப
1: நூலும் இல்லை வானும் இல்லை பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் இல்லை.
4: அப்ப இந்த படம்
1: நூலும் இல்லை வாடும் இல்லை நானும் பட்டம் விடுவேனா ரயில் பயணம்.
4: வாளில் பட்டம் விடுவேன். ரயில் பயணங்கள் ரயில் பயணங்கள் ரயில் பயணங்கள் மாறி சொல்லிட்டேன் மாறி சொல்லிட்டு மாறி சொல்லிட்டு சாரி.
1: நன்றி ஸ்ரீ, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
4: நன்றி. நன்றி நன்றி வாசன். நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன். நான் பவான் கேட்கிறேன். எப்படி இருக்கீங்க
1: பவான்? நிலம் நன்றி. நீங்கள் எப்படி நிலமா?
5: சுமார் இருக்கும்.
1: வான்கூவர்ல நிக்கிறீங்களா வெளியில நிக்கிறீங்களா?
5: வான்கூவர்ல வந்தாச்சு.
1: என்ன பாடலோட வந்தீங்க?
5: எனக்கு வந்து படம் வந்து நீ வருவாய் படம் பார்த்து பார்த்து கண்கள் அந்த பாட்டு.
1: நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் நீ வருவாய். நல்ல பாடல் பவான். நன்றி.
5: பங்கேசன் முடிஞ்சு வந்து வேலைக்கு தொடங்கியாது.
1: நல்லது. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
5: நன்றி வாசன்.
1: நிகழ்ச்சியில் நடத்தினீர் வணக்கம்.
5: மாலை வணக்கம் வாசன். நான் சுதா. எப்படி?
1: மாலை வணக்கம். நலம் நன்றி. நீங்கள் நலமா சுதா?
5: நலமா. ரொம்ப நாள் காய்ச்சி கூட
1: உண்மைதான். பிஸி ஆயிட்டியா?
5: ஒரே பிஸிதான். இது எனக்கு வந்து பாட்டு வந்து என்ன படம் கிழக்கு கரை படத்துல இருந்து
1: கிழக்கு கரை
5: எனக்கு என்ன பிறந்தவள் பிறந்தவள் விழாந்த
1: அநியாயத்துக்கு எல்லாரும் நல்ல பாட்டு உள்ளவாரிகள். எனக்கு என பிறந்தவர் கட்டி பிறந்தவர் என்ன செய்யறன்னு தெரியுது எனக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அழைப்பில் நிற்கின்றார், பேசுவதாக இல்லை. அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்
1: வணக்கம். சொல்லுங்கள்
6: மூர்த்தி. ஆய்க்கிறேன்
1: மூர்த்தி. சொல்லுங்கள்.
6: எப்படி இருக்கீங்க?
1: நலம் மூர்த்தி. நன்றி. நீங்கள் எப்படி? நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம். ரவி நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
7: அண்ணாமலை படத்துல
1: ரெட்டகட்டி பறக்குதோ இன்றைக்கு பறக்காது போல இருக்கு, நேரம் பிழைச்சு போச்சு. சரி, நன்றி நன்றி ரவி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம் வணக்கம். அவரும் பேசுவதாக இல்லை. என்ன என்னாச்சு நேர்களுக்கெல்லாம்?
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை நிராகரித்த பிரதமர் மா கானி இதுகுறித்த விவரங்களை பெறவும் பதிலடி கொடுப்பதற்கான அவரது திட்டங்களினால் கனேடியர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்பது குறித்தும் விளக்கம் அளிக்க நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியே போலியே வலியுறுத்தியிருக்கின்றார். நேற்று தினம் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன என்பதனை மதிப்பிடுவதற்கு கனேடியர்கள் அந்த ஒப்பந்தத்தின் விவரங்களை அவசியம் பார்க்க வேண்டும் என்பதனால் பிரதமர் அந்த ஒப்பந்தத்தின் முழு விவரங்களையும் வெளியிட வேண்டிய நேரம் இது என்று போலியே தெரிவித்தார். மேலும் பிரதமர் கானியின் வர்த்தக மற்றும் பொருளாதார கொள்கைகளினால் மளிகைப் பொருட்கள், எரிபொருள் மற்றும் பிற பொருட்களின் விலை உயர்வு காரணமாக கனேடியர்களுக்கு எவ்வளவு கூடுதல் செலவு ஏற்படும் என்பதனையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். அதுமட்டுமின்றி இறக்குமதி வரிகளினால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள உருக்கு, அலுமினியம், மரப்பொருள் மற்றும் வாகன உற்பத்தி துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளை பிரதமர் எவ்வாறு பாதுகாக்கப் போகின்றார் என்றும் போலியே கேள்வி எழுப்பினார். வரவிருக்கும் நகராட்சி தேர்தலில் ஒட்டவா கால்டன் மாவட்ட பாடசாலை வாரியத்தின் 12 மண்டலங்களுக்கும் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வாக்கெடுப்புகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவுக்கு பிறகு 33 பேர் ஒரு இடத்திற்கு போட்டியிட தகுதி பெற்றிருக்கின்றனர். தற்போதைய அறங்காவலர்களில் இருவர் மட்டுமே மீண்டும் போட்டியிடுகின்றனர். ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட அதே இடத்தில் நின்று கொண்டு அரசியல்வாதிகள், அரசை பிரதிநிதித்துவ பழங்குடிய தலைவர்கள் மற்றும் மூத்தோர் எதிர்காலம் கடந்த காலத்தைப் போல் இருக்காது என்று நம்புவதாக கூறி ஞாயிற்றுக்கிழமை ஒப்பந்தம் 6 150th ஆண்டு நிறைவை கொண்டாடியிருக்கின்றனர். இந்த ஒப்பந்தம் நிலம், நீர்நிலைகள் மற்றும் உயிரினங்களுடனான பகிரப்பட்ட உறவை அங்கீகரித்தது என்று சஸ்கிச்சூனுக்கு வடக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஃபோர்ட் கால்டனில் கூடியிருந்த மக்களிடம் ஆளுநர் நாயகம் லூயிஸ் ஆபு தெரிவித்தார். கூட்டமைப்பின் மூலம் கனடா நிறுவப்பட்ட பிறகு கையெழுத்திடப்பட்ட 11 ஒப்பந்தங்களில் இது 6th ஒப்பந்தமாகும். இது தற்போதைய மத்திய அல்பர்டா மற்றும் சச்செச்சுவான் மாகாணங்களின் பெரும்பகுதியை உள்ளடக்கியிருந்தாலும் இந்த ஒப்பந்தம் இந்த 2 மாகாணங்களை விட பழமையானது. ஆஸ்திரேலியாவில் பாலூட்டி விலங்கிடம் H5N1 பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. தெற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தில் நீண்ட மூக்குடைய ஃபீர் சீல் எனப்படும் கடல் நாய் இனத்தைச் சேர்ந்த விலங்கு ஒன்றிடம் இந்த ஆபத்தான வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் ஆஸ்திரேலியாவுக்குள் இந்த தீவிரமான பறவை காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதால் அந்த நாடு சவால்களை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. புலம்பெயர் கடல் பறவைகளிடம் முதலில் கண்டறியப்பட்டு பின்னர் உள்ளூர் இனங்களுக்கு பரவிய இந்த வைரஸ் பாதிப்பு தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் இந்த மாதத்தில் கடல் பறவைகள் பெருமளவில் உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அடிலைட்டுக்கு தெற்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை நகரமான பீச் ஃபோர்ட்டில் கண்டெடுக்கப்பட்ட கடல் நாயிடம் பாலூட்டி விலங்குக்கான முதல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக தெற்கு ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கடல் பகுதிகளில் சுமார் 100,000 எண்ணிக்கையில் உள்ள இந்த இனத்தைச் சேர்ந்த கடல் நாய் இனம் எந்தவித காயங்களுமின்றி இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆஸ்திரேலியாவின் கோழிப்பண்ணை அல்லது விவசாயத்துறையில் H5N1 பாதிப்பு எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. இதேவேளையில் நாடு முழுவதிலும் இதுவரையில் 297 பாதிப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. மேற்காசியாவில் நிலவும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அமல்படுத்தியதிலிருந்து அமெரிக்க படைகள் 70 வணிக கப்பல்களை வேறு திசைக்கு திருப்பிவிட்டுள்ளன. மேலும் 3 கப்பல்களை சிலிழக்கச் செய்தும் 2 கப்பல்களில் நுழைந்து சோதனையிட்டும் உள்ளன. இந்த விவரங்களை அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் நேற்றைய தினம் வெளியிட்டது. ஹோமோஸ் நீரிணை தொடர்பான மோதல் நீடிப்பதனால் இந்த கடற்படை முற்றுகை தொடர்ந்து அமுலில் உள்ளது. ஆகஸ்ட் 23 தேதி நிலவரப்படி விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய அமெரிக்க படைகள் 70 வணிக கப்பல்களை வேறு திசைக்கு திருப்பியும் 3 கப்பல்களை சீரழக்கச் செய்தும் 2 கப்பல்களில் நுழைந்து சோதனையிட்டும் உள்ளதாக அது தெரிவித்திருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணைக்கான ஈரானின் விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் அபராதம், தடுத்து நிறுத்தம் அல்லது பறிமுதல் உட்பட்ட எதிர்கால பயணக் கட்டுப்பாடுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பு எச்சரித்திருக்கின்றது. விதிமுறைகளை மீறியதாக ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட கப்பல்களுடன் ஒத்துழைக்கும் கப்பல்களும் அதே பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பாரசீக வளைகுடாவுக்கு அல்லது அங்கிருந்து சரக்குகளை அனுப்பும் உரிமையாளர்கள் கப்பல்களை வாடகைக்கு எடுப்பதற்கு முன்பு விதிமுறைகளை மீறிய கப்பல்கள் பட்டியலை சரிபார்த்து சிக்கல்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு அது வலியுறுத்தியிருக்கின்றது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.

சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் கீத சொந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் பல்வேறு விதமான பாடல்கள், நேர்களது விருப்ப பாடல்கள் மற்றும் எங்களது தெரிவு பாடல்கள் என்று பல பாடல்களுடன் நாம் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் நாம் நிகழ்ச்சியில் கொண்டு வர இருக்கின்ற பாடல் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கமாக ஒழிக்க இருக்கின்ற பாடல் நீர்கள் அடிக்கடி காற்றலைகளில் விரும்பி கேட்ட பாடல். அது மட்டுமல்ல, ஒரு இனிமையான சந்தங்கள் எதிகை மோனைகள் என்று சொல்வார்கள். கவிகளை எழுதுகின்ற போது ஜாப்பிலக்கணம் இருக்கின்றது. கவிவரிகளை எழுதுகின்ற போது அந்த ஜாப்பிலக்கணத்தில் எதுகை மோனை போன்றன மிக முக்கியமானவை. நாங்கள் பாடல்களை எழுதுகின்ற போது அந்த வரிகள் பகுதி விகுதி என்று பாடல்களை எல்லாம் பிரித்து எழுதுகின்ற போது, ஒரு பல்லவி அனுபல்லவி சரணம் இரண்டாவது சரணம் என்று எழுதுகின்ற போது அவற்றுக்கேற்ற வகையில் எதுகை மோனைகள் முக்கியம். எதுகை மோனைகளுக்கு அப்பால் அந்த பாடல்களில் வருகின்ற பல்வேறு விதமான சுர லய ஸ்தானங்கள் என்று சொல்வார்கள். அந்த சுர லய ஸ்தானங்களும் ஒரு பாடலின் வெற்றிக்கு மிக முக்கியமானவை. ஒரு பாடல் எழுதி முடித்ததன் பின்னர் அந்த பாடலில் வருகின்ற ராகம், அந்த ராகத்துக்கேற்ப ஆலாபனைகள், குரல் பரிமாற்றங்கள், இவைகளும் ரசனைக்குரிய பகுதிகளாக இருக்கும். இந்த ரசனைக்குரிய பகுதியை கொண்ட ஒரு பாடல்தான் சிவா திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. எஸ்பி சரண் என்ற அந்த பாடலைத்தான் தனது விருப்பமாக கேட்டிருந்தார். சிவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் பலரும் எஸ்பிபி சித்ரா இவர்களுக்காக கேட்டு ரசிக்கின்ற பாடல். இப்படியான இந்த ஆலாபனைகளை பொதுவாக பாடலாசிரியர்கள் கொண்டு வருவதில்லை. பாடலாசிரியர்கள் கவி வரிகளை எழுதுவார்கள். இசையமைப்பாளர்களுக்கு அந்த ஆலாபனைகள் தேவைப்படும். மெட்டை ஆரம்பிப்பதற்கு, மெட்டை சரியாக கோர்ப்பதற்கு அப்படி ஒரு ஆலாபனை தேவைப்படும். அதுவும் ஒரு கம்சவர்த்தினி ராகம் என்று சொல்லுகின்ற போது அந்த ராகம் ஒரு எழுச்சியான இனிமையான ஒரு ராகம். அந்த ராகத்தில் பாடல் கொண்டு வரப்படுகின்ற போது ஒரு மங்களகமான ஒரு இசையுடன் ஆரம்பிக்க வேண்டும். அது மங்களகரமான ஒரு ராகம். கம்சவர்த்தினி ராகம் என்றாலே மங்களகரத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ராகம் என்று சொல்வார்கள். மங்களம் பாடுவதற்கு இந்த ராகத்தை தான் பயன்படுத்துவார்கள். நீங்கள் நீண்ட தூரம் செல்லத்தவையிலே நாதஸ்வர வித்துவான்களிடம் இதை பற்றி நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் அறிந்திருப்பீர்கள். மங்களத்தை கொண்டு வருவதற்கு இந்த ராகத்தை கையில் எடுத்து வைத்து மங்களம் பாடுவார்கள். அதனால் தான் மங்களம் பாடுவது என்பது வேறு, ஒருவருக்கு பேசுவதையும் மங்களம் பாடுவது என்று சொல்வது அதல்ல. இது இந்த கம்சவர்த்தினி ராகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. ஆரம்பத்தில் வருகின்ற இந்த ஆலாபனை, உங்களது அபிமான சின்னக்குயில் சித்ரா தருகின்ற அந்த ஆலாபனை, கர்நாடக இசையில் கச்சேரிகளில் தொடக்கத்தில் இந்த ராகத்தை தான் பொதுவாக பயன்படுத்துவார்கள். ஆனால் இசைஞானி இளையராஜா ஒரு கார்னல் டூயட் பாடலாக இந்த பாடலை சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பார். அந்த முயற்சி வீண் போகவில்லை. மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு பாடல்களில் ஒன்றாக இந்த பாடல் பின்னாளில் அமைந்தது. பாடல்களில் பல இசைக்கருவிகள், நான் பாடல் முடிவில் அந்த இசைக்கருவிகளை பற்றி விரிவாக சொல்வேன். என்றாலும் புல்லாங்குழல், வயலின் நாதஸ்வரம், மேற்கத்திய ட்ரம்ஸ், தாளக்கட்டுக்கள் என்று பலவற்றை பயன்படுத்தியிருப்பார் இசைஞானி இளையராஜா. இதில் கவிஞர் புலமை புத்தன் அவர் பற்றி பேச வேண்டும். அவர் எழுதிய ஒரு காதல் உணர்வை மிக நாகரிகமாகவும் ஆழமாகவும் விவரிக்கும் ஒரு வரி. அப்படியான வரிகள் மூலம் இரு பார்வைகள் பரிமாறிடும், மன ஆசைகள் அணை மீறிடும், அணை மீறும் போது காதல் ஏது போன்ற அந்த வரிகள் காதலின் உச்சத்தை, அந்த காதலால் வருகின்ற மோகத்தின் உச்சத்தை காட்டுகின்ற மிக அற்புதமான வரிகள். ரஜினிகாந்த் மற்றும் சோபன் ஆகியோரது அந்த காட்சி, அவர்கள் இருவரும் இணைந்து இந்த காட்சியில் தோன்றுகின்ற அந்த கெமிஸ்ட்ரி, அவர்களது நேர்த்தி, அந்த நடன அசைவுகள் மிக ரசிக்கத்தக்கவை. சிவா திரைப்படம் பலரும் பார்த்திருப்பீர்கள். பல இசைக்கருவிகள், புல்லாங்குழல் இருக்கின்றது, நாதஸ்வரம் இருக்கின்றது, கோஷ்டி கிட்டார் இருக்கின்றது, வயலின் ஸ்ட்ரிங் ஆர்கெஸ்ட்ரா, மேலைத்திய வாத்திய கருவி ட்ரம்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கும், கொங்கோ, சேக்கர், சிந்திசைசர், ஹீபோட் என்று பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி இந்த பாடல் மிக அற்புதமாக புலமைப்பித்தனால் எழுதப்பட்டிருக்கும். அந்த எதுகை மூனையை பாருங்கள். இரு வழியின் வழியே நீயா வந்து போனது
இனி விடியும் வரையில் தூக்கம் என்ன ஆவது? ஆனால் அந்த எதுகை மூனை, இரு பார்வைகள் பரிமாறிடும், மன ஆசைகள் அணை மீறும், அணை மீறும் போது காதல் ஏது என்று பெண்குரல் ஆரம்பிக்கும் பாடலை அவரை ஆரம்பிக்கின்ற அந்த பாடல்களில் வருகின்ற பல வரிகளும் மிக நல்ல தாளக்கட்டுக்களுக்கேற்ப கட்டம் போட்டு எழுதப்பட்டிருக்கு. புலமைப்பித்தன் மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அந்த கவிஞரது வரிகளை உட்டு கேளுங்கள். இன்னும் உங்களுக்கு பல்வேறு விதமான மலர்ச்சிகள், பல்வேறு விதமான ஒரு உணர்வுகள் இந்த பாடலில் கொண்டு வந்து சேர்க்கும்.

0: கம்சத் தனி தந்த அந்த பாடல் மிக ஒரு மங்களகரமான இசையுடன் சிவா திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் அந்த மெட்டில் நேர்கள் பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா குரல்களில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். எத்தனை இசைக்கருவிகள், வயலின்கள், வயலோ, செல்லோ, ட்ரம்ஸ், கொங்கோ ட்ரம்ஸ், அதான் அந்த பெரிய சத்தத்தை தந்தது பாடலுக்கு ரிதமே அதுதான். ஸ்னியா ட்ரம்ஸ், தபேலா, புல்லாங்குழல், பெல், அடிக்கடி பெல்லோ இசை கேட்டு, தவளை, அந்த பல்லவி பாடுகின்ற போது ஒரு கிற்கிற்கின்ற ஒரு சத்தம் வரும், அது தவளை என்ற கருவியை பயன்படுத்தி. அதேபோல் டோலக், சலங்கை, ரிதம் கிட்டார், பேஸ் கிட்டார், அந்த ஹமிங், கோரஸாக வந்த ஹமிங், ஹிக் ட்ரம்ஸ், சிந்திசைசர், ஹீபோர்ட், அகஸ்டிக் கிட்டார், ஆரம்பத்தில் ஒரு சிறிய இடத்தில் நாதஸ்வரம் கேட்டிருந்தது அந்த மங்களத்தை கொண்டு வருவதற்காக. இப்படி பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி இசைஞானி மிட்டமைத்த அந்த பாடல் ஒளித்தோ இந்த நேரம் சரியாக 6:20. நீங்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும் இலவசம்.
2: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4765-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem. And did you know?
2: Bar kalamu closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute le closing jeda Pradhi Selvam, thanks.
2: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: வளஜி என்ற ஒரு ராகம் பற்றி நாங்கள் பல தடவைகள் எங்களது நிகழ்ச்சியிலே பேசியிருக்கின்றோம். வளஜி ராகம் பொதுவாக அந்த பொட்டு வைத்த முகமோ என்ற அந்த பாட நாங்கள் பேசுகின்ற போது, சுமதியின் சுந்தரி திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ்பிபி பாடிய அந்த பாடல், எப்போதுமே எஸ்பிபி மற்றும் வசந்தா பல தடவைகள் அந்த பாடலை நாங்கள் கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்கின்றோம். அந்த வளஜி ராகத்தில் எஸ் சந்திரபோஸ் என்ற எங்களது இசை தந்த அந்த வல்லர்களில் ஒருவர், மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் சந்திரபோஸ் தந்த அந்த பாடல் அவள் வளஜி என்ற ராகத்தில் இடம்பெற்ற பாடல் பற்றி தான் அடுத்து பார்க்க இருக்கின்றோம். சுதன் விரும்பி கேட்ட அது அந்த காலம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், கே ஜே ஜேசுதாஸ் வாணி ஜெயரா இந்த இரண்டு கான கந்தர்வர்களும் இணைந்து கொண்டால் அந்த பாடல் ஏதோ ஒரு வகையில் அந்த காலத்தில் ரசிகர்களது நெஞ்சங்களை அப்படியே ஆர்ப்பரிக்கும். அந்த இணைவு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அசைவுகள் அத்தனையும் இந்த பாடலில் மிக துல்லியமாக இருக்கும். அதுவும் வைரமுத்து அந்த வரிகளுடன் இணைந்து விட்டார். சந்திரபோஸ் என்ன, வேதா என்ன, எஸ் ஏ ராஜ்குமார் என்ன, யார் வந்தாலும் அந்த பாடல் நிச்சயமாக ஒரு கரை காணும் என்று சொல்லலாம். அப்படி ஒரு பாடலாம் நாங்கள் இப்போது கொண்டு வந்திருக்கின்ற பாடல். இந்த பாடல் வளஜி ராகத்தின் ஒரு மிகப்பெரிய சூட்சுமத்தை மெல்லிதாக இந்த பாடலில் ஆங்காங்கே சந்திரபோஸ் பயன்படுத்தியிருப்பார். அந்த பாடலில் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு விதமான இசைக்கருவிகள், தாளக்கட்டுக்கள் என்பவற்றை நாங்கள் பாடல் நிறைவில் பார்க்க இருக்கின்றோம்.
2: ததனி சசசா சா சததனி சசசா

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீஸ். 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

ஒலித்தொய்ந்த பாடல் அது அந்த காலம் திரைப்படத்தில் இருந்து அளிக்க கேட்டீர்கள். 1988 வளம்புரிஜான் என்று மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், அவரது பல நூல்கள் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் திமிராக எழுதக்கூடிய எழுத்தாளர்களில் வளம்புரிஜானும் ஒருவர். அவரது இயக்கத்தில் சரண்ராஜ், ஒரு நடிகர் இருந்தவர், லக்ஷ்மி மற்றும் சரத்பாபு ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம். சந்திரபோஸ் இயக்கத்தில் இந்த இசையில் இந்த பாடல் வெளிவந்தது. நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களது பாடல்களை நாங்கள் சரியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேற்று கேட்ட பாடலை இன்று கேட்பது பொருத்தமாகிறார். இன்றைக்கு ஒரு மன்னிப்பு வழங்கலாம் நேர்களுக்கு, நீங்கள் நேற்று கேட்டுவிட்டு இன்றைக்கும் கேட்டால் அதே பாடல் எங்களது வானொலியில் ஒலிப்பதை நான் விரும்புவதில்லை. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்களே அதை கேட்டுவிட்டு இன்றே கொண்டு வருவது, நீங்களே நிகழ்ச்சியை தரந்தாழ்த்த முயற்சிக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அந்த வேலைகள் செய்யாதீர்கள், நான் பல தடவை சொல்லியிருக்கின்றேன். என்றாலும் இந்த பாடலை நாங்கள் எடுத்து இன்றைய தினம் எழுதுவதற்கு காரணம் பாடலில் இருக்கக்கூடிய சிறப்பு தான் அதற்குரிய காரணம். ஆகவே இன்று நீங்கள் அந்த பாடலை கேட்க இருக்கிறீர்கள் என்றால் நேற்றைய தினம் அதை கேட்கக்கூடாது, அதை நீங்கள் வைத்திருந்து இன்று கேட்க வேண்டும். அது ஒரு இல்லாவிட்டால் உங்களோட பாடல்கள் நிகழ்ச்சியில் வருங்காலங்களில் சேர்த்து கொள்ளப்படாது. இந்த அழகான சந்தங்கள் அலைபாய் நெஞ்சங்கள் என்பது வளம்புரிஜான் இயக்கத்தில் 1988 அது அந்த கால திரைப்படத்தில் வெளிவந்தது. இந்த பாடலில் பிரபல பின்னணி பாடகர் கே ஜே ஜெயசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் போன்றவர்கள் இணைந்து தங்களது இனிமையான தேன் குரல்களில் பாடியிருக்கின்றார்கள். பொதுவாக நல்ல சந்த நயம் இந்த பாடல் ஆரம்பமாகின்ற போதே அழகான சந்தங்கள் அலைபாய் நெஞ்சங்கள் நீ பாடும் ராகங்கள் யார் தந்தது என்ற வரிகள் தமிழ் இசையின் அழகையும் மனதின் உணர்வுகளையும் தாள லயத்துடன் நேர்த்தியாக வெளிப்படுத்த இருவரும் முயற்சித்திருக்கின்றார். வைரமுத்துவும் முயற்சித்திருக்கின்றார், அதேபோல் சந்திரபோஸும் அதை சொல்லியது. அதில் பாருங்கள், அந்த கவித்துவமான வரிகள் அருமையானவை. சுரமலையில் நனைந்து கவி எழுதுவது, விழிகளால் கதை சொல்வது போன்ற கற்பனை மிக மிக மிக நேர்த்தியானவை. பொதுவாக இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்ட லக்ஷ்மி மற்றும் சரண்ராஜ் ஆகியோர் தான் இதில் முக்கிய கதாபாத்திரம். கதாநாயகனும் கதாநாயகியும் தங்களின் காதலின் கவித்துவமாகவும் இசை நயத்துடனும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தி கொள்ளும் ஒரு கனவு பாடல் தான் இந்த பாடல். மென்மையான காதலாக அந்த காதல் மலரும். 80களின் தமிழ் சினிமா வழக்கப்படி அழகான இயற்கைகளில் கொஞ்சம் இடங்கள், பூங்காக்கள், மரங்கள் நிறைந்த பின்னணியில் தான் இந்த பாடல்கள் இடம்பெறும். நீ பாடும் ராகங்கள் யார் தந்தது, சுரமலையினில் நினைந்திடும் என்ற அந்த வரிகள் மிக அருமையாக இருந்தது. இந்த பாடலை பொறுத்தவரையில் பல்லவி சரணம் என்று அத்தனை படிமங்களும் மிக அற்புதமாக இருந்தன. பாடல் ஆரம்பமாகின்ற போது அந்த ஆளாபனை இன்னும் பாடலுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை தந்திருந்தது. பாடலின் தாளக்கட்டு லயக்கட்டு மிக அருமை. ஒரு அருமையான தாளக்கட்டை சந்திரபோஸ் பயன்படுத்தியிருப்பார். வேகமாக இல்லாமலும் மிக மெதுவாகவும் இல்லாமல் அந்த எழுசீர் சந்த விருத்தம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு தாளக்கட்டை தந்திருப்பார். சரணத்தில் கூட அவ்வாறான நல்ல தாளக்கட்டை அமைத்து அதற்கேற்ற பல இசைக்கருவிகளை, எதுகை மோனை அத்தனையும், நான் அது இன்றைக்கு ஆரம்பத்தில் பேசியபடியால் இப்போதும் சொல்ல வேண்டியிருக்கிறது. எதுகை மோனை அது கவியரசருக்கு சொல்ல வேண்டியதில்லை, கண்ணதாசனுக்கு கவி பேரரசுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அதுவும் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு விதமான இசைக்கருவிகள் மிக தூக்கல் மிக உச்சமாக அமைந்திருந்தது. கிட்டார், பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், அதைவிட சந்தூர், சித்தார், தபேலா, புல்லாங்குழல், சலங்கை. சலங்கையும் பயன்படுத்தப்பட்டது, தாளமும் பயன்படுத்தப்பட்டிருந்தது, பெல்லும் பயன்படுத்தப்பட்டது. மிருதங்கம், தபேலாவுடன் மிருதங்கம், டோலக், வீணை, ட்ரம்ஸ், ட்ரம்பெட் என்று அனைத்து விதமான இசைக்கருவிகளையும் பயன்படுத்தி சந்திரபோஸ் வடித்த ஒரு இனிய காவியம் இந்த காவியம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கொண்டு வர பாடல், காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. காதலிக்க நேரமில்லை என்ற அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ரவிசங்கர் விருப்பமாக கேட்டிருந்தார். அந்த பாடலை தான் அடுத்து நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்க்க இருக்கின்றோம். இந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல், காதலிக்க நேரமில்லை இரண்டு தடவை ஒளிவந்த திரைப்படம். ஆரம்பத்தில் ஒரு திரைப்படம், பின்னாளிலும் ஒரு அதே பெயரில் ஒரு திரைப்படம் வெளிவந்தது. இதில் ஆரம்பத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுசீலா ஆகியோரது குரல்களில் ஒலித்த பாடல், பட்டி தொட்டி எங்கு ஒலித்தது என்று சொன்னால் அது நிகரில்லை. அந்த பாடலை தான் நாங்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே இணைக்க இருக்கின்றோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுசீலா குரல்களில் அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன். உண்மையில் அந்த பாடலை கேட்கும்போதே ஒரு அனுபவம் எங்களுக்கு உருவாகும். ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம், அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்த திரைப்படம்னு சொன்னாலும் அது மிகையல்ல. காதலிக்க நேரமில்லை பின்னர் தான் ஸ்ரீதரை உலகம் உற்று நோக்க ஆரம்பித்தது என்று சொல்வார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த திரைப்படத்தின் மூலம் ஏற்படுத்தியவர் சி வி ஸ்ரீதர். 1964 வெளிவந்த திரைப்படம் சித்ராலயா கோபு. இந்த திரைப்படத்தில் பல நடிகர்கள் நடித்திருந்தார்கள். பாலையா, முத்துராமன், நாகேஷ், ராஜஸ்ரீ, ரவிச்சந்திரன், காஞ்சனா என்று பல நடிகர்கள். திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த கதை அம்சம், திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் இவற்றினால் மிகப்பெரிய வெற்றியை இந்த பாடல் பெற்றிருந்தது, இந்த திரைப்படம் பெற்றிருந்தது, பாடல்களாலும் கதை அம்சத்தால். அந்த வேளையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த திரைப்படம் அமைந்திருந்தது. இதில் அனுபவம் புதுமை என்ற அந்த பாடல் ஒரு ஸ்பானிஷ் மொழியில், குறிப்பாக மெக்சிக்கன் மற்றும் ஸ்பானிஷ் மொழியில் வந்த ஒரு ராகத்தை, ஒரு தாளக்கட்டை, பேஸ்மி மாச்சோ என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை அடிப்படையாக கொண்டு மீட்டமைக்கப்பட்டதாக சொல்வார்கள். குறிப்பாக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளில் ஒன்றான கிட்டார், அந்த இசைக்கருவியில் இவ்வாறான ராகத்தை கொண்டு வந்து பல ராகங்களை அந்த பாடலிலே விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் பயன்படுத்தினாலும் இந்த பாடலுக்கு இந்த மெக்சிக்கன் மற்றும் ஸ்பானிஷ், மெக்சிக்கன் மெக்சிகோ அந்த நாட்டு, மெக்சிகோவிலும் ஸ்பானிஷ் மொழி அதிகம் பேசப்படும், அந்த மெட்டை அடிப்படையாக கொண்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி கொண்டு வந்த பாடல்தான் இந்த பாடல். கேட்டு பாருங்கள்,

உண்மையில் அந்த பாடல் பல்வேறு விதமான உணர்வுகளை இந்த வேளையிலே கொண்டு வந்திருக்கும் இந்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் மற்றும் ராஜஸ்ரீ ஆகியோர் நடிப்பில் இந்த பாடல் வெளிவந்திருக்கு. இந்த பாடலை, இந்த திரைப்படத்தை பார்க்காத அந்த கால இளவட்டங்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம். அப்படி ஒரு மிகச்சிறந்த திருப்பு முனை வெற்றியை தந்த திரைப்படங்களில் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் பெரும்பாலும் எல்லா திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தன. அதிலும் இந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படம் மிகப்பெரிய அளவு பேசப்பட்ட திரைப்படங்களில் ஒன்றாக 1964 வெளிவந்திருந்தது. இதில் சிறப்பு என்னவென்றால், சி வி ஸ்ரீதர் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், கதை வசனகர்த்தா என்று பல அம்சங்களை கொண்டிருக்கக்கூடியவர். காதலிக்க நேரமில்லையில் அத்தனை அம்சங்களையும் தனது கரங்களில் எடுத்துக்கொண்டார். கதை வசனம், திரைக்கதை வசனத்தை மட்டும் இன்னொருவரிடம் கொடுத்துவிட்டு தான் மற்ற எல்லாவற்றையும் தனது கையில் எடுத்து வைத்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை சேர்த்திருந்தார். எல்லாமே அவர் தான், திரைக்கதை வசனமும் ஸ்ரீதர் தான். அப்படி ஒரு வெற்றி திரைப்படம். சி வி ஸ்ரீதரது திருமண காலத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்து ஒரு பெரிய அனுபவத்தை பெற்று தந்திருந்தார். இசைக்கருவிகள் பொங்கோஸ், அந்த பொம்பே ஸ்டிக், அந்த மூங்கில் தடிகள் டிக் டிக் என்று அடிக்கடி சத்தம் வரும், மேண்டலின், கிட்டார், பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், வயலின்கள், வயலோ

செல்லோ, டபுள் பேஸ், இந்த வயலினில் ஒன்று இருக்குது பெரியசாக இருக்கும் ஒன்று, அது டபுள் பேஸ், எக்கோடியன், ஹொங்கோ, புல்லாங்குழல், ஓபே, புல்லாங்குழல் போல் ஒரு இசைக்கருவி, செனாய், அதேபோல் விசில் சத்தம், சைலோஃபோன், சந்தூர் என்று அத்தனை தாளக்கட்டுக்களையும் இசைக்கருவிகளையும் பயன்படுத்தி அந்த இரட்டையர்கள் மேல் இசை மன்னர்கள் தந்த பாடல். இந்த வேளையில் ரவிசங்கர் இந்த திரைப்பட பாடலை கொண்டு வந்தார். ஒளித்தோய்ந்த நேரம் 6:52.

திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்களும் பாடல் குரல் கொண்டு வந்தோம் என்றதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். இல்லாட்டி நேர்களது பாடல்கள் முழுமையாக ஒளிபரப்பாகினால் இன்றைக்கு பாடல்கள் தர வேண்டும் என்பதற்காக நாமும் சில பாடல்களை கொண்டு வந்தோம். அந்த பாடல் தான் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. முதலாவது நாம் கொண்டு வந்த பல பாடல்கள் இருக்கின்றது நேர்களே. எல்லா பாடலையும் தர முடியாதொரு இக்கட்டு என்றாலும் இந்த பாடலையாவது கேட்போம். தாமிரபரணி திரைப்படத்தில் ஹரிஹரன் மற்றும் பவதாரணி ஆகியோரது குரல்களில் ஒரு பாடல்.

அந்த பாடல் தாமத பிரணி திரைப்படத்தில் விசால் நடிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு குறிப்பிட்ட ராகத்தை கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினமாக இருந்தது இந்த பாடலில். பொதுவாக கொஞ்சம் மேலை தேயப்பாணி, அதேவேளை நாட்டுப்புறம், இந்த இரண்டையும் இணைத்து தந்த ஒரு மெல்லிசை பாடல் தாமத பிரணி திரைப்படத்தில். மேற்கத்திய சுதந்திரமான நவீனமான ஒரு இசைக்கலவையில் உருவாக்கப்பட்ட இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் பவதாரணி ஆகியோரது குரல்களில் ஒலிக்க கேட்டீர்கள். இது யுவன் சங்கர் ராஜா தனித்துவமான ஒரு மேலைத்தேய பாணியை ஒரு நாட்டுப்புற பாடலுக்கு கொண்டு வந்து சேர்த்த பாடல் போல அமைந்திருந்தது. பாடலில் ஒரு மிக முக்கியமான சிறப்பாக சொல்லக்கூடியது, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல்கள் அத்தனை மிகப்பெரிய தனித்துவம் வாய்ந்த பாடல்கள். அதுவும் ஹரிஹரனுடன் பவதாரணி இணைந்து பாடிய பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி. எந்த பாடலும் சோடை போடவில்லை, சோடை போகவில்லை என்று சொல்லலாம். மறைந்த பின்னணி பாடகி பவதாரணியின் அந்த மணலை கலந்த குரல் பாடலுக்கு பெரும் பலமாக மாறியிருந்தது. ஹரிஹரனின் கம்பீரம், பவதாரணியின் மென்மை, இரண்டும் சேர்ந்து ஒரு நல்ல டூயட் பாடலை கேட்க எங்களுக்கு உதவியது. பல இசைக்கருவிகள், சித்தார், கிட்டார், புல்லாங்குழல் என்று பல இசைக்கருவிகளை இந்த பாடலிலும் யுவன் சங்கர் ராஜா பயன்படுத்தியிருப்பார். நான் முத்துக்குமார் எளிமையான ஆழமான காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வரிகளை தந்திருப்பார் இந்த பாடலில். இந்த ஒலிக்கின்ற இசைக்கருவிகள் ஒகஸ்டிக் கிட்டார் ஆரம்பத்திலும் இறுதியிலும் பாடல் முழுவதும் அப்படியே பயணித்தது. அதேபோல் பேஸ் கிட்டார், எப்போதுமே அந்த பேஸ் கிட்டாரின் ரிதத்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் இந்த பாடலில். புல்லாங்குழல் ஆங்காங்கே வந்து இன்டர்லூட் இடை இசைகளில் நடுவிலும் சரணங்கள் பல்லவிகளுக்கு நடுவிலும் புல்லாங்குழல் தனது காரியத்தை செய்து கொண்டிருந்தது. பியானோ, சிந்திசைசர் என்று யுவன் சங்கர் ராஜாவின் பிரத்யேகமான நவீன இசைக்கருவிகள், இசைக்கோர்வைகள், டிஜிட்டல் கோட், பேட்ஸ் அவைகளும் பயன்படுத்தப்பட்டிருந்தன. அது மட்டுமல்ல கடம், தபேலா, ஹிக்ரம், டோலக், சிம்பல்ஸ், குரலிசை, இடையிடையே குரலிசையும் பாடலுக்கு நல்ல இசையை தந்தது. சேக்கர் இப்படி மற்றும் ரிதம் பேட்ஸ், சஃப் ட்ரம்ஸ் போன்ற கருவிகளுடன் மிக நிதானமாக தாளமிடும் வகையில் இந்த பாடலை அவை நகர்த்தி சென்றன. சிந்திசைசர் போன்ற கருவிகளும் இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டது. எலக்ட்ரானிக், ட்ரம், சிந்திசைசர் இவற்றின் சாயலை பாடலில் கேட்டிருப்பீர்கள். ஒரு ஹிக் ட்ரம் ஒலிக்க கேட்டீர்கள். இப்படி பல்வேறு விதமான இசைக்கருவிகளை பயன்படுத்தி யுவன் சங்கர் ராஜா வடித்த இந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 7:02. நேர்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். இனிய இசை விருந்து.

0: யாழ்ப்பாணம் வலிகாவம் வடக்கு பகுதியில் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளை விடுவிக்க கோரி மயிலிட்டி, வசாபிளான் மற்றும் பலாலி சந்திப்பகுதிகளில் பொதுமக்களின் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பலாலி சந்தி மற்றும் வசாபிளான் பகுதிகளில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் நேற்றைய தினமும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோரும், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் நேரில் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய மின்சார ரயில் திட்டத்தின் பணிகள் அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி பிரதியமைச்சர் ருவன் செனிரட் தெரிவித்திருக்கின்றார். ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் ருவன் செனிரட், இந்த புதிய மின்சார ரயில் திட்டத்தின் ஆரம்பகட்ட திட்டமிடல் நிறைவடைந்திருப்பதாக தெரிவித்தார். புதிய மின்சார ரயில் சேவை மருதானையிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும், முன்மொழியப்பட்ட திட்டத்திற்கு அமைவாக ருகுனு குமாரி ரயிலில் பயணிக்கும் பயணிகள் பானந்துறையில் இறங்கி ஆரம்பிக்கப்பட உள்ள புதிய மின்சார ரயிலில் பயணிக்க முடியும் என்றும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகளில் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து உரையாற்றிய பிரதியமைச்சர், அரச போக்குவரத்தை வலுப்படுத்தும் விதமாக மெட்ரோ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்க தலைமையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் சிறப்பு மக்கள் பேரணி தொடரொன்று நடத்தப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கலத்துறையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் கிராம கூட்டத்தில் ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிலும் தேர்தல் குழுக்களை மறுசீரமைக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் ஜனாதிபதியின் தலைமையில் மாவட்ட ரீதியில் தொடர் மக்கள் பேரணிகள் ஆரம்பமாக உள்ளன. அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் ஆணை திரண்டிருப்பதாக கூறும் எதிர்க்கட்சிகள் அறிக்கைகளை விடுப்பதோடு நிறுத்திவிடாமல் அதனை வீதியில் இறங்கி நிரூபித்துக் காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு எதிராக அவ்வாறானதொரு மக்கள் கருத்து நிலவுமானால் அதை செயலில் காட்டுவதே அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்றாகும் என்றும் தெரிவித்தார். தாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் எவ்வாறு செயற்பட்டோம் என்பதனை அவர்கள் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இலங்கையின் பல பகுதிகளில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக தற்பொழுது 81,000 அதிகமான மக்கள் குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்கி வருகின்றார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நீர் டேங்கிகள் மூலமாக நீர் விநியோகிக்கப்படுவதாக அடர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த வறட்சியான காலநிலை காரணமாக முடராகல மாவட்டமே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தில் 33,023 பேர் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியிருக்கின்றனர். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 28,783 பேரும் மற்றும் பதுளை மாவட்டத்தில் 7,876 பேரும் உட்பட மொத்தம் 81,865 பேர் இந்த குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்கி வருவதாக அடர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கின்றார். முதல்வர் விஜய் அறிவித்துள்ள இந்த மகளிர் இலவச பயண திட்டத்தின் விரிவாக்கத்தில் திருநங்கைகளும் இலவசமாக பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கும் மகளிர் இலவச பயணத்தை விரிவாக்கம் செய்து முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். தமிழக வெற்றிக்கழக அரசு ஆட்சி அமைத்தால் மாநிலம் முழுவதிலும் பேருந்து இலவசமாக செயல்படும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருந்தார். அது அப்போது எப்போது அமுல்படுத்தப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 110 விதியின் கீழ் இன்று சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் விஜய், மாநகர சாதாரண பேருந்துகளில் மட்டும் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணித்து வருகின்றார்கள். மகளிர் கட்டணமில்லா திட்டத்தை விரிவுபடுத்தி வெற்றி பயண திட்டத்தை அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்த உள்ளதாக தெரிவித்தார். தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம் நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றது. இனிமேல் மாவட்டத்திற்குள்ள எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பேருந்துகள் இலவசமாக பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேலதிகமான மாவட்டங்களுக்கு இடையிலான சாதாரண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு இந்த வெற்றி பயண திட்டத்தில் திருநங்கைகளும் பயணிக்கலாம் என்றும், இந்த திட்டத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு 6,000 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவித்தார். இந்த திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் பெற்றுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் உள்ள அரசு மகளிர் மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் காரணமாக பிறந்த பச்சிளம் குழந்தைகள் 3 பேர் தீயில் கருகி உயிரிழந்தன. மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் மொத்தம் 39 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த தீ விபத்தில் 3 பச்சிளம் குழந்தைகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 6 குழந்தைகள் காயமடைந்தன. இந்த தீ விபத்தானது குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் திடீரென வென்டிலேட்டர் வெடித்ததே தீ விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து ஏற்பட்டவுடன் பணியில் இருந்த மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் உடனடியாக விழிப்படைந்து குழந்தைகளை வென்டிலேட்டரிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: நேர்கள் இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் கொண்டு வருகின்ற பாடல்களுடன் தொடர்ச்சியாக இணைந்திருக்கப் போகின்றோம். முதலில் என்னென்ன பாடல்கள் என்பதை நாங்கள் தருவோம். அதை தொடர்ந்து நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள், முதலாவது பாடல் கிழக்கு கரை திரைப்படத்தில் எனக்கென பிறந்தவ ரெட்டை கட்டி பறந்தவ என்ற பாடல் முதலாவது பாடலாக இடம்பெறும். இரண்டாவது ரயில் பயணங்களில் நூலுமில்லை வாழுமில்லை. மூன்றாவது நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன். மூன்றாவது நான்காவது பாடலாக தில் திரைப்படத்திலிருந்து மச்சான் மீச வீச்சருவா. தில் திரைப்படத்திலிருந்து மச்சான் மீச வீச்சருவா பாடல் ஒலிக்கும். அதேபோல் ஐந்தாவது அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து ரெட்டகட்டி பறக்குதடா ஐயாவோட பைக்கு. ஆறாவது சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து டாக்ஸி டாக்ஸி இலவச டாக்ஸி. இவை தான் இன்றைய நிகழ்ச்சியில் இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற ஆறு பாடல்கள். நேர்களை மீண்டும் ஒருமுறை அந்த ஆறு பாடல்களையும் தந்துவிடுகின்றோம். முதலாவது கிழக்குக்கரை திரைப்படத்தில் எனக்கென பிறந்தவர் ரெட்டை கட்டி பிறந்தவை இவதான். இரண்டாவது ரயில் பயணங்களில் நூலும் இல்லை வாழும் இல்லை. மூன்றாவது நீ வருவாயின திரைப்படத்தில் பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன். நான்காவது தில் திரைப்படத்திலிருந்து மச்சா மீச வீச்சருவா பாடல். இலக்கம் ஐந்து அண்ணாமலை திரைப்படத்தில் இரட்டகட்டி பறக்குதையா ஐயாவோட பைக்கு. இலக்கம் ஆறில் இடம்பெறுவது சக்கரக்கட்டி திரைப்படத்தில் டாக்ஸி டாக்ஸி இலவச டாக்ஸி. இலக்கங்கள் சொல்ல வேண்டாம் நேர்களே, திரைப்படங்கள் அல்லது பாடல்களை சொல்ல வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. இலக்கங்கள் நாங்கள் 1, 2, 3, 4, 5, 6 என்று சொன்னாலும் பாடல்கள் அந்த வரிசைப்படி இங்கே இல்லை என்பதனால் தயவுசெய்து இலக்கங்கள் சொல்ல வேண்டாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: எனக்கு வந்து அந்த ரயில் பயணங்களில் அந்த பாடம் வாழமில்லை நூலமில்லை முதலாவது. அடுத்த பாட்டு வந்து அந்த ரஜினியின் பாடம் நாலாவதோ அஞ்சாவதோ சொன்னீங்க,
1: அண்ணாமலை.
3: அண்ணாமலை
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் வாசன், நான் மகன் கிடைக்கின்றேன்.
1: மகன் சொல்லுங்கள்.
4: டாக்ஸி வருமா வாசன்?
1: டாக்ஸியும் மற்ற இந்த பாடல் மகன்.
4: டாக்ஸியும் மற்றது நான் என்ன இந்த பாட்டு ரெண்டை கட்டி பறக்க வரி அண்ணாமலை பைக்கு.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்த பைக்கு.
4: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம், நான் வாசன், சத்யா பேசுறேன்.
1: சத்யா சொல்லுங்கள். வணக்கம்.
5: முதலாவது நூலும் இல்லை வானும் இல்லை.
1: ஓ,
5: அடுத்தது எனக்கு
1: நன்றி சத்யா.
5: நன்றி
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம், சுதன்.
1: சுதன் சொல்லுங்கள்.
6: முதலாவது எனக்கு என்ன பிறந்தவ, ரெண்டாவது நீ வருவாயன, மூன்றாவது பாலமில்லை.
1: இரண்டு பாடல் தான் சுதன். நன்றி.
6: ஓகே ஓகே ஓகே.
1: நிகழ்ச்சியில் நடத்தினீர். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா. வாதம்
1: பொருங்க. காசிநாதன் தயவு செய்து விலகி கொள்ளுங்கள். காசிநாதன், நீங்கள் அழைப்பில் தொடர்ச்சியாக இருக்கிறீர்கள். கண்ட நேர்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். விலகி கொள்ளுவோம். காசிநாதனுக்கு அது விளங்குறையில ஒருக்கா சொன்னா இனி பேர் சொல்லித்தான் நாக்களை திருத்தோணும் கோதாசை. ஏன்னா ஒருக்கா சொன்னா விளங்குறது
7: இல்லை. எத்தனை
1: நேர் கஷ்டப்படி நம் நிகழ்ச்சியில இணையறதுக்கு
7: என்ன?
1: சரி,
7: நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட பாட்டை பத்தி சொன்னீங்க தானே, நேற்று கேட்ட பாட்டு. நேற்று கேட்டது நான், இன்று கேட்டது வேற.
1: விளங்கல.
7: நேற்று அந்த பாடலை கேட்டது நான்
1: விரும்பி கேட்டாலும்
7: ஜோதியிடம் விடியும் போய் அப்ப விடிய காலையில இருக்கக்கூடிய பாட்டு.
1: நேற்று நேற்று ஒழித்த பாடல் திரும்பி கேட்கறது என்ன சொல்லுங்க? கேட்கற
7: அது கேட்க இனிமேரா அது உண்மையில. இன்றைக்கு நான்
1: கேட்கிறேன். சரி,
7: எனக்கு மச்சான் மீசை வீச்சருகம். மற்றது எனக்கு என பிறந்தவர் கட்டி பறந்தவர்.
1: சரி,
7: நன்றி
1: நன்றி
7: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் காய்க்கன்.
1: கண்ணன் சொல்லுங்கள்.
8: எனக்கு வெற்றி கட்டி பறக்குதா?
1: ஓ,
8: மற்றது மீச்சருவா, மற்றது டாக்ஸி.
1: இரண்டு பாடல் வீச்சருவாக்கு
8: போடுவோம்.
1: நன்றி கண்ணன்.
8: நன்றி நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: வணக்கம் வாசன், இது எஸ் பி சரண்.
1: ஓ, சரண் சொல்லுங்கள்.
9: ஓ, முதல்ல உங்களோட கீத சந்தங்கள், திரை இலக்கிய சாகர சந்தங்கள். அருமை. நான் 20 வருஷமா இந்த வானொலி கேட்கிறேன். இப்ப 7 வருஷமா தான் பங்கு பெற்றேன். எப்படி மிக ஆழமாக ஆராய்ச்சி அந்த பாட்டு உள்ள விஷயங்கள், என்னென்ன ராகங்கள், என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது, நீங்களால் தான் எப்படி தொகுத்து வழங்குறீங்க? தொகுத்து வழங்குறது கேட்கக்கூடிய இருக்கு. அதுக்கான மற்ற யாரையும் இதை குறைஞ்சி சொல்ல இல்லை. இதை சின்ன தரத்தை பற்றி சொல்றோம். இதை மற்ற பிள்ளையா விளங்கப்படாது. நான் மற்ற அறிவிப்பாளர் நான் பிள்ளையா சொல்றேன். அப்படியா
1: இல்லை?
9: அப்படி ஒரு நாள் நான் நிற்க மாட்டேன், அப்படி சொல்லவே மாட்டேன்.
1: இல்லை, எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். அது ஒரு இது ஒரு புது நிகழ்ச்சி தான்.
9: ஒரு புது நிகழ்ச்சி. அதுக்காக
1: மற்றவர்களாக
9: நுணுக்கமா ஆராய்ஞ்சு அந்த பாட்டுள்ள விஷயங்கள், ராகங்கள் பயன்படுத்தப்பட்ட 10க்கும் மேற்பட்ட வாத்தியக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருந்த அதை மென்ஷன் பண்ணி அதனுடைய அதுக்கு முதல் என்னுடைய பாராட்டை தெரிவிச்சு கொண்டு
1: பிறகுதான் பாட்டு கொண்டாருங்கள். நாங்கள் 6-5 நிகழ்ச்சியை செய்கிறோம்.
9: அதான் சொல்றோம். இது லேசுப்பட்ட விஷயம் இல்ல, இது லேசான விஷயம் இல்ல. இது நீங்கள் கூட உங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் சொல்லாட்டாலும் இது இது இந்த நிகழ்ச்சி லேசுப்பட்ட நிகழ்ச்சி அல்ல.
1: சேலஞ்ச், ஒரு சவாலாக தான்
9: செய்கிறேன் சொல்லிக்கொண்டு. எனக்கு நீங்கள் இந்த கிழக்கு கரு எனக்கு எனக்கு என்ன பிறந்த அந்த பாட்டையும் அந்த அண்ணாமலை பாட்டையும் போட்டுருங்க.
1: நன்றி நன்றி எஸ் பி சரண்.
9: நன்றி வணக்கம்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
10: பாடல் வந்து அண்ணாமலை, கிழக்கு கரையில தான், கிழக்கு கரையில ரயில் பயணங்கள்.
1: இல்ல, ரெண்டு பாடல் ஒன்று
10: அண்ணாமலை அந்த ரயில் பயணங்கள்.
1: ரயில் பயணங்கள்.
10: ஆமாம்.
1: நன்றி ரமேஷ்.
10: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம், நான் ஜி அனுரிலிருந்து. எப்படி இருக்கீங்களா?
1: ஜி அனலம், நல்ல நலம். நீங்கள் எப்படி?
11: நல்ல சுகமா, கூட நிலமா இருக்க கூட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு.
1: பாடல் தான் கவலை, இல்லாட்டி ஓடியது பாடல் எல்லாம்.
11: இல்ல இல்ல, பாடல்ல கேட்டுக்கொண்டிருப்பேன். பாடல் ஒவ்வொரு நாளும் வந்து சேர்க்கிறவர்கள் நான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டேன். உங்களை நிகழ்ச்சி தவற விட மாட்டேன். விடுமுறை போனா ஒன்றும் செய்யலாம். மற்றும்படி நிகழ்ச்சி எப்பவும் கேட்டுக்கொண்டே இருப்பேன்.
1: தெரியும்,
11: நல்ல நிகழ்ச்சி அருமையா இருந்தது. அப்ப நாங்களும் அப்படித்தான் இறங்க மாட்டேன். தெரியும், போன் வந்தாலும் தட்டி விட்டுட்டு இருப்போம். அப்படி நல்ல சிறப்பா இருந்த நிகழ்ச்சி எல்லாம் நல்ல பாடல் தெரிவுகளின் நல்ல பாடல் நல்லா இருந்தது. நன்றி.
1: அந்த பெருமையெல்லாம் நேர்களுக்கு தான், நேர்களின் பாடல்கள் ஆனது. ஒரே ஒரு பாட்டு தான் நான் கூட
11: நேர்களின் பாடல்கள் இருந்தாலும் அதை நீங்கள் அந்த உடனே எடுத்துக்கொண்டு வர்றது இருக்கட்டும். அதான் அங்கதான் நிக்கிறீங்க நீங்க. பாடல் வந்து ரெக்கடி பறக்குதையா ஜெயாவோட சைக்கிள் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன். அந்த படம் நீ வேற வேணா. அந்த படம்
1: நன்றி ஜெயா. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நீரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
12: வணக்கம் வணக்கம். சுதா.
1: சுதா சொல்லுங்க.
12: நான் கேட்ட பாட்டு முதலாவது
1: அந்த வசனங்களை விட்டுட்டு பாட்டை சொல்லுங்க. என்ன
12: பாட்டுன்னு
1: அப்படி சொன்னா நீர்கள் அதுக்கு வாக்களிக்க. நீங்க பாட்டை சொல்லுங்க சுதா. மற்றது
12: மற்றது வந்து இது அண்ணாமலை ரெக்கை கட்டி பறக்கு அண்ணாமலை சைக்கிள்.
1: சரி நன்றி. நன்றி. நிகழ்ச்சி தொழில் ரகசியங்களை வெளியில சொல்லக்கூடாது சுதா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் பவன்.
1: பவன் சொல்லுங்கள்.
13: எனக்கு வந்து முதலாவத நீ வருவாயனு.
1: ஓ
13: அது ரெக்க கட்டி பறக்குது.
1: எல்லாரும் ரெக்க கட்டி பறக்கத்தான் நிக்கிறீங்க. நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் பாசன். எப்படி இருக்கிறீங்க?
1: நலம் நிர்மலா. நீங்கள் எப்படி? நலமா?
14: எனக்கு வந்து நூலும் இல்லை வாழும் இல்லை அண்ணாமலை.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம்.
15: ஹலோ வணக்கம். கணேஷ் கேக்குறேன்.
1: கணேஷ் சொல்லுங்கள்.
15: எனக்கென பிறந்தவ
1: அண்ணாமலை.
15: நன்றி.
1: நன்றி. நன்றி. இந்த பாட்டுல அவ்வளவு ரசம். எல்லாரும் வர கேக்கணும். வணக்கம்.
16: விளங்கவே
1: இல்ல. இப்ப விளங்குது. கதைக்கிறது நான் முந்தியும் உங்களுக்கு சொன்னான் காசி தப்பில நீங்க கதைக்கிறது எனக்கு விளங்கல என்று நீங்க ஃபீல் பண்ணினா
16: உடனே கட் பண்ணி போட்டாதான் வரவேல. சரி சந்தோஷம். நன்றி. மற்றது எனக்கென பிறந்தவளே. மற்றது நூலும் இல்லை வாழும் இல்லை.
1: எனக்கென பிறந்தவ நூலும் இல்லை வாழும் இல்லை. என்ன
16: ரெண்டு நல்ல பாடல்கள் எனக்கு பிடிச்ச பாடல்கள். நன்றி. சந்தோஷம்.
1: நன்றி காசு. நன்றி. நன்றி. நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
17: வணக்கம். நான்
1: நிசா சொல்லுங்கள். வணக்கம்.
17: என்னோட பாடல் தெரிவு பார்த்து பார்த்து கண்கள் போத்திருப்பேன் நீ வருவாயின நூலும் இல்லை வாழும் இல்லை ரெண்டு பாடலும்.
1: ஏன் வேலையால வந்துட்டே தானே இல்லையே?
17: இப்ப திரும்ப வெளியில போயிட்டேன் பாடு கண் பார்த்தோம்.
1: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் மெட்டது என்ன நிஷா? நூலும் இல்லை
17: நூலும் இல்லை வாழும் இல்லை அந்த பாடல்.
1: அது அந்த காலத்துல கேட்டதுங்களா நீங்க? இல்ல
17: நான் இடக்கிட கேக்குற பாடல்ல இதுவும் உண்டு.
1: இது அந்த காலத்துல பெரிய ஃபேமஸ் பாடல்.
17: நான் பார்த்திருக்கிறேன் வீடியோ வீடியோ காட்சியும் அப்புறம் பாடலும் கேட்டிருக்கேன்.
1: நன்றி நிஷா. நன்றி.
17: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
18: வணக்கம் அண்ணா. தேவமா?
1: தேவமா இருவாங்க. வணக்கம். எப்படி
18: இருக்கிறோம்? எனக்கு நூலும் இல்ல வாழும் இல்ல. மற்றது நீ வருவாயின
1: நீ வருவாயின திரைப்படத்திலிருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன்.
18: ஓகே. நூலும் இல்ல வாழும் இல்ல அந்த அந்த பாட்டு உண்டு. மற்றது ரக்காட்டி படப்பா.
1: சரி. நன்றி தேவகுமார்.
18: நன்றி. நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
19: வணக்கம்.
1: சொல்லுங்கள். என்ன பேர் உங்க?
19: சிவானந்தன்.
1: சிவானந்தன் சொல்லுங்கள். சரி, நன்றி சிவானந்தன். நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
20: வணக்கம். வணக்கம் சார், சிவலிங்க.
1: நலம் நலம் சிவலிங்கம் ஐயா. நன்றி. நீங்கள் எப்படி?
20: நலமாக, உற்சாகமா உங்களை நேர்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கு.
1: என்ன ரெண்டு பாடல் உங்களோட?
20: அண்ணாமலை.
1: அண்ணாமலை
20: நூலு. நூலு
1: நூலும் இல்லையா?
20: ஆமாங்க. நன்றி சார்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
20: நீங்கள் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
20: நேரம்
1: இப்பொழுது 7:29.
21: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
22: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
21: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
22: ஏசியா கோல்ட் இங்க்
21: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
22: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
21: இட்டோபிகோ
22: 416-746-2742.
23: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நேர்களை, இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்கின்றது தில் திரைப்படத்திலிருந்து, மச்சான் மீசே வீச்சருவா. இந்த பாடலை குகதாஸ் மற்றும் கண்ணன் ஆகியோர் விரும்பி கேட்டிருந்தார்கள்.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 7:35 நேர்கள் இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
0: நேர்கள் இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து எத்தனை நேர்கள் அந்த பாடலுக்கு சொந்தக்காரர்கள் நான் நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளவு இந்த பாடலுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கும். எழுத்தாளர் வந்த அத்தனை நேர்களும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட கலியுக வரதன், காசிநாதன், சத்யா, அதேபோல் ரமேஷ், சிவலிங்கம், குயின்ஸ்டன், காசி, நிசா, நிர்மலா, தேவகுமார், சிவானந்தன் இவர்கள் விருப்பத்தில் ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து நூலும் இல்லை வாழும் இல்லை வாழில் பட்டம் விடுவேனா வசந்த ஊஞ்சலிலே என்று தொடங்கும் பாடல் தொகையரா.

0: இவர்களை பலாலி மக்களின் பூர்வீக நிலங்களை ராணுவ பிடியிருந்து விடுவித்து தமது இயல்பு வாழ்வை மீள உறுதிப்படுத்தி தருமாறு கோரி நிலம் இழந்த பலாலி மக்கள் நேற்றைய தினம் 10வது வாரமாகவும் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் அநில அரசே, மக்களின் இயல்பு வாழ்வுக்கு இடையூறாக இருக்காது, எங்கள் பூர்வீக நிலங்களை எங்களிடம் மீள கையளி, எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும், ராணுவ பிடியிலிருந்து எங்கள் காணிகளை விடுவி உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியவாறு தமது கோரிக்கைகளை மக்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்ற அதேவேளை யாழ்ப்பாணத்தில் நல்ல பல செய்திகளும் உலா வருகின்றன. நாங்கள் எந்த நேரம் யாழ்ப்பாணத்தில் குத்து, வெட்டு, கொலை, களவு என்று பேசிக் கொண்டிருப்போம், ஆனால் போராட்டம் என்று பேசிக் கொண்டிருப்போம். இப்படியொரு நல்ல உள்ளங்களும் அந்த மண்ணில் வாழ்கின்றார்கள் என்பதற்கு ஒரு நல்ல சான்று பஸ்ஸில் தவறவிட்ட 10 லட்சம் ரூபாய் தங்கச்சங்கிலியை உரியவரிடம் ஒப்படைத்த இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள். அவர்களின் நேர்மையை இப்பொழுது பல ஊடகங்களும் பாராட்டி வருகின்றன. பருத்தித்துறையிலிருந்து வட்டுக்கோட்டை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பெண் பயணியொருவர் தவறவிட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச்சங்கிலியை அதன் நடத்துனரும் சாரதியும் மீட்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். பருத்தித்துறை சாலையிலிருந்து வட்டுக்கோட்டை வரை செல்லும் 767 வழித்தட 42-49 இலக்க பேருந்தின் மதிய நேர சேவையின் போதே இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது. வட்டுக்கோட்டையில் உள்ள மரணச்சடங்கொன்றில் கலந்து கொண்டு விட்டு மற்றொரு உறவினர் வீட்டுக்கு சென்ற பெண் பயணி ஒருவேளை அந்த களத்தில் இருந்த 2.5 பவுன் தங்கச்சங்கிலி காணாமல் போனதை உணர்ந்திருக்கின்றார். தாம் நடந்து வந்த வழிகள் மற்றும் தேடிய இடங்கள் சங்கிலி கிடைக்காதால் இனி நகை கிடைக்காது என்று பெரும் கவலையுடன் அந்த பெண் அதே பேருந்தில் ஏறுகிறார். அப்போதுதான் தனது நகை காணாமல் போன விடயத்தை பேருந்தி நடத்தினர் மற்றும் சாரதியிடம் கண்ணீருடன் தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் அமர்ந்திருந்த ஆசனத்தில் இந்த சங்கிலி இருந்தது, அதனை நாங்கள் பத்திரமாக எடுத்து வைத்துள்ளோம் என்று உரிய விவரங்களை உறுதிப்படுத்திய பின் நகையை ஒப்படைத்திருக்கின்றார்கள். நல்ல மனிதர்கள் பூமியில் வாழ்வதால் தான் பூமி இன்றும் பொறுமையாக எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. நேர்களே,
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: நல்ல நட்புகளும் நல்ல மனிதர்களை உருவாக்கும். நட்புகள் வானலைகளிலும் நட்புகள் இருக்கின்றன. எத்தனை நட்புகள் சிஎம்ஆருக்கு பாருங்கள். அவர்கள் தங்களுக்குள்ளும் இதனால் நண்பர்களாக இருக்கின்றார்கள். கண் தெரியாது, நேரே பார்த்ததில்லை, யார் இவர் என்று தெரியாது, ஆனால் பேசிக்கொள்ளுகின்ற போது அவரின் பேர் இவரின் பேரை எல்லாம் சொல்லி ஒரு நட்பு வட்டத்தையே உருவாக்கி இருக்கின்றார்கள் எங்களது சிஎம்ஆர் வானொலி நேயர்கள். அவர்களுக்காக ஒரு பாடல், மதன் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். நேர்கள் இணைந்திருப்பது இன்னிசை தேர்வு நிகழ்ச்சி, எங்கள் தெரிவுகளில் நேர்கள் விருப்பப்பாடு.

அந்த பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து வெனிதயாள் மற்றும் விலாசா விவியன் ஆகியோரது குரல்களில் ஒலித்து வைந்தார். இனிசை தேர்வு நிகழ்ச்சியில் அந்த பாடல் எங்களது தெரிவில் மதன் விருப்பத்தில் ஒலிக்க கேட்டீர்கள். நல்ல தாளக்கட்டு, நல்ல ஒரு துள்ளல் இசை, அது ஒரே ஒரு பேருக்கு தான் பிடித்திருந்தது, அதுதான் கவலை. பரவாயில்லை, ஒருவராவது விரும்பி கேட்டாரே என்பது எனது ஆறுதலாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில் நேர்கள் அடுத்து ஒலிக்கும் பாடலையுடன் இணைந்திருக்கப் போகிறேன்.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்க்க

0: இடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: நேர்களை, யாழ் மாவட்டத்தில் வீடுகளுக்குள் புகுந்து தங்க நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த மூவரை சாவைச்சேரி போலீசார் மடக்கி பிடித்திருக்கின்றார்கள். இதன்போது கைதானவர்களிடமிருந்து 1,50,00,000 ரூபாய் பெறுமதியான 43 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. பரவாயில்லை. யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இப்போது போலீசார் மிக துரிதமாக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். கடந்த மாதம் 9ஆம் தேதி சாவைச்சேரி நகரில் உள்ள நகைக்கடை உரிமையாளரின் வீட்டிலிருந்து 17 பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டிருந்தன. அதைத் தொடர்ந்து சிசிடிவி காணொலியின் உதவியுடன் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் யாழ் நகரில் வைத்து நவாலியைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார். பிரதான சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த நபர் கோப்பாய் பிரதேசத்தில் 3 இடங்களில், வட்டுக்கோட்டை பிரதேசத்திலும் சாவைச்சேரி பிரதேசத்தில் உள்ள 5 வீடுகளில் தங்க நகைகளை திருடியமை தெரிய வந்திருக்கின்றது. மேலும் ஊர்காவத்துறையில் உள்ள வங்கியொன்றில் 43 பவுன் தங்க நகைகள் அடகு வைக்கப்பட்டுள்ளதும் கண்டறியப்பட்டது. அத்துடன் அடகு வைத்த பணத்திலிருந்து குறித்த சந்தேக நபர் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் கொள்ளனவு செய்துள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபருக்கு உதவிய ஊர்காவத்துறையைச் சேர்ந்த பெண் ஒருவரையும் நவாலியைச் சேர்ந்த ஆண் ஒருவரையும் கைது செய்துள்ள சாவைச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் பல உண்மைகள் வெளிவரலாம் என்ற ஒரு ஆவல் போலீசாரிடமும் பொதுமக்களிடமும் இப்போது தொட்டி கொண்டிருக்கின்றது. அது நீ வருவா என திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பவான், வன்குவர் பவான் மற்றும் நிஷா, நோர்வேஜியா, குயின்ஸ்டன், சுதன், சிவானந்த் ஆகியோர் விரும்பி கேட்டிருந்தார்கள்.

0: Keep listening to CMR Tamil HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: மணித்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் செலேவின் தடுப்பு காவலை மீண்டும் நீடிக்க வேண்டாம் என கோரி அவரது தாயார் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். காணாமல் போன பதுளை வைத்தியசாலையின் மயக்கவியல் வைத்திய நிபுணரின் சடலம் மகியங்கன மபாக்கடவெவ பகுதிக்கு அருகில் உள்ள பாறையொன்றின் மீது கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெறிவித்தனர். 2026 ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இலங்கைக்கு சென்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,45,000 கடந்திருப்பதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வெப்பக்குறியீட்டு எண் 39 முதல் 45 °C வரை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட மற்றும் அச்சிடப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 வர்த்தக நிலையங்களுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 668,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மகளிருக்கு ஆதரவாக பேசுவதோடு இல்லாமல் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்க வேண்டுமென்று ராகுல் காந்திக்கு பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனால் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடல்